நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 4 தேதி 2026 ஆண்டும் செப்டம்பர் மாதம் 26 தேதி இன்று சனிக்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகின்றன. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். குரல் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதிகாரம் ஒப்புரவு அறிதல். விளக்கம் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரி மேடு
6: தெரியுமே? தெரியாது சார்.
5: கீழூரு, அரியூரு, பங்கூரு
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க.

0: எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
5: விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம்.
9: பாட்ட சொல்லி பாட சொல்லி
8: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: FM ரெயின்போக்கு
10: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இதில் நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. டயாபெட்டிக் நியூரோபதி சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மற்றும் மருத்துவ அதிகாரி நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ.

11:00 முதல் 11:30 வரையிலும், மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள், கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு ஒற்றிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கேற்போர் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி லோகேஸ்வரன், எஸ் அக்ஷயாஸ்ரீ, நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவேதாஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல், 9:15 முதல் 10:00 வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம், 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் பகல் 1:30 வரையிலும், மீண்டும் மாலை 3:30 முதல் இரவு 7:30 மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்தும் அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்லே 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கும். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகர்வுலாம். 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். சென்னையிலிருந்து 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு என்னும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள்.

12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள், 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 தன்னிசை மாலை, என் சி சவுந்தரவல்லி அவர்களின் பாட்டு ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதினப்பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கும் மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் கே ஸ்ரீதேவி அவர்கள், மாணவி எஸ் சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சன். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதச்சாரும், ஆரோக்கிய மனோஜ் அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 மணிக்கு

0: கிம் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். 5 மணிக்கும் இளைய பாரதம். கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு ஒட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயஸ்ரீ. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மழைக்காலங்களில் சம்பா நெற் பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. அடுத்ததாக விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுச்சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: தொடர்கிறது நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க தூங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவதுண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களை சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நம்

0: நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல், தளராமல், இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகளில் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: கெனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நேரம் 6:14:47. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கலாம். வாணி ஜெயராம் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 9 நாள், சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மேலாளர் செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யாரு எதிரில வர்றது? காத்தமுத்து மாதிரி தெரியுது.
0: எப்பா நான் காத்தமுத்து தான்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமாப்பா, வா காத்தமுத்து வா. எப்படி இருக்க?
0: நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னில்ல?
1: ஆமா,
0: ரெண்டு நாள் ஆகுது. மாடு எப்படி இருக்கு, என்ன ஏது, என்கிட்ட ஏதாவது சொன்னியா?
1: உங்கள்ட்ட சொல்லலாம்னு தான் பார்த்தேன். என் வீட்டில் இருக்கிற பொன்னம்மா பாட்டி என்ன செஞ்சது, போய் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு வைத்தியம் பாருன்னு சொல்லிடுது.
0: சரி சரி, நீ என்ன பண்ண?
1: நான் போயிட்டு மருந்து கடையில் கேட்டேன், மருந்து கொடுத்தாரு, மாட்டுக்கு வந்து போட்டேன்.
0: சரி சரி, மாட்டுக்கு போட்ட, எத்தனை நாளா போட்ட?
1: நீ சொல்ற மாதிரி ரெண்டு நாளா போட்டுன்னு வரேன்.
0: இப்ப எப்படி இருக்கு மாடு?
1: இப்பயும் அப்படியே தான் இருக்குது.
0: ஏன்பா, இந்த சுய மருத்துவத்தை மனுஷங்களே பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா ஆமா, மெடிக்கல்ல போய் கேட்டா கூட டாக்டர் மருந்து சீட்டு இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்றாரு.
0: சரி, அப்படி இருக்கிறப்ப ஆறு அறிவு இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நம்ம மருந்து கடையில போய் நேரடியா வாங்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது,
1: ஆமா,
0: நம்ம மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது வாயை திறந்த எனக்கு இன்ன நோய் இருக்குன்னு சொல்ல போது
1: சொல்லாது.
0: நம்மளா பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம்.
1: ஆமா,
0: அப்ப நாமளே சுய மருத்துவம் பண்ணலாமா?
1: நீ சொல்ற மாதிரி காத்தமுத்த, மாட்டை ஆஸ்பத்திரிக்கு நான் அழைச்சின்னு போனோம், இதெல்லாம் செலவு நிறைய இருக்கு இல்ல?
0: எப்பா, அந்த செலவை பாத்தீங்கன்னா மாட்டுக்கு நாமளே கொடுக்கற மருந்துனால ஏதாவது பக்க விளைவு வந்ததுன்னா என்ன பண்ணுவ?
1: எனது பக்க விளைவா? ஏமா, மருந்து கொடுத்தா பக்க விளைவு ஏன் வருது?
0: எப்பா, நாமளே மருந்து கொடுத்தோம்னா பக்க விளைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா.
1: அப்படியே சொல்ற, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லு.
0: எப்பா கருத்தமுத்த, மருத்துவரோட பரிந்துரையின்றி
1: சரி
0: நாமளாவே சிகிச்சை மேற்கொள்ளும் போது அதை தான் நம்ம சுய மருத்துவம்னு சொல்றோம். கால்நடைகள்ல ஏற்படும் கழிச்சல், காய்ச்சல், செரிமான கோளாறு, அசை போடாம இருக்கிறது, அப்புறம் உட்புற வெளிப்புற ஒட்டுண்ணிகளுடைய தாக்கம், இது போன்ற பிரச்சனைகளுக்கு பொதுவா நம்மள மாதிரி இருக்கிறவங்க சுய மருத்துவம் மேற்கொள்றாங்க. நாம அதிகமா மருந்து கொடுத்துட்டாலும் நம்ம கால்நடைக்கு ஆபத்து.
1: ஆமா,
0: இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் தான் மருந்து கொடுக்கலாம்னா, நம்ம பாட்டில் ஒரு அஞ்சு நாள் கொடுத்தோம்னா அதனுடைய பக்க விளைவுகள் கால்நடைக்கு இருக்கும். அப்புறம் வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி நுண்ணுயிர் எதிர் மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்புறம் அதனுடைய காலம் இதை விட கம்மியா நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எதிர்ப்பு தன்மை ஏற்பட்டு அப்புறம் பின்வரும் காலங்கள்ல கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும்.
1: ஐயோ,
0: எப்பா பாக்டீரியா வைரஸ் எல்லாம் எதிர்ப்பு தன்மையோட உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் அவைகளை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம்ப்பா.

0: அதனால டாக்டர் என்ன பரிந்துரை சொல்றாரோ அந்த அளவுக்கு தான் நம்ம மருந்த கொடுக்கணும்.
1: காத்தமுத, பக்க விளைவுகள் சொன்ன, வேற ஏதாவது இருக்கா?
0: இருக்குப்பா. நம்ம கால்நடை வளர்க்கறவங்க கால்நடை மருத்துவர் இல்லாம கால்நடைகளுக்கு நாம வந்து மருந்து கொடுத்தோம்னா அதிக அளவுக்கு நாமளே மருந்த கொடுக்கும் போது கால்நடைகளோட வயிற்று பகுதியில புண்ணு ஏற்பட்டுரும்பா.
1: ஐயோ,
0: நமக்கே அது தெரியாது. அப்புறம் பின் விளைவா நம்மளுடைய ஆடு மாடு என்ன செய்யும்? சரியா சாப்பிடாது, தீவனம் எடுக்காது, உடம்பு இழைச்சி போயிடும், உயிருக்கே ஆபத்தும் கூட உண்டாயிடும்பா.
1: ஐயோ, இப்பதான் 5,000 கொடுத்து ஒரு மாட்டை புடிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்கறான்.
0: எப்பா, முறையா வளர்க்கணும்பா. மருந்தெல்லாம் நாமளே கொடுக்க கூடாது.
1: சரி சரி.
0: கால்நடை மருத்துவருடைய பரிந்துரை இன்றி அதிகப்படியான நுண்ணுயிர் எதிர் மருந்துகளையும் கால்நடைகளுக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா வயிற்றில் உள்ள செரிமானத்திற்கு உதவும் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அதெல்லாமும் அழிஞ்சு போய் மாட்டுக்கு செரிமான பிரச்சனை, ஆட்டுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டுரும்.
1: என்னடா இது,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: ஆமா, நீ சொல்லவாதான் நான் யோசிச்சு பாக்குறேன்.
0: அதே மாதிரி இப்ப உடம்புடைய உள்பகுதியில உட்புற ஒட்டுண்ணி இருக்குன்னு வச்சுங்க.
1: ஆமா,
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம என்ன செய்யறோம்? குடற்புழு நீக்க மருந்து குடுக்கறோம்.
1: ஆமா கதமுத்து, நீ சொல்ற மாதிரி என் கண்ணு குடிக்கலாம் 3 மாசத்துக்கு கரெக்டா குடுத்துட்டே வரான்.
0: எப்பா, அது மாதிரி குடுக்காதப்பா. நீ குடுப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்ல வந்தேன்.
1: அப்படியா? ஆடாடா, என்ன அது?
0: பொதுவா அல்பண்டசால் மருந்துகளை தான் நம்ம குடற்புழு நீக்கத்துக்கு குடுக்கறோம்.
1: ஆமா காத்தமுத்து, மாட்டு டாக்டரும் இந்த மருந்து தான் சொன்னாரு, அதான் நானும் கொடுத்துன்னு வரேன்.
0: எப்பா, அவரு சொல்லும் போது மாடு பிரெக்னண்டா இருக்கா இல்ல வந்து சாதாரணமா இருக்கா, கண்ணு ஊட்டி எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு குடுக்கணும், இதெல்லாம் பார்த்து சொல்லுவாரு.
1: ஆமா,
0: நாமளா குடுத்துட்டோம்னா நம்ம அதெல்லாம் கவனிக்காம விட்டோம்னு வச்சிங்க, செனமாடு ஒரு 3 மாசத்து மாடா இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த நேரத்துல போய் நம்ம அல்பண்டாசால் வகை மருந்துகளை கொடுத்தோம்னா செனையே அப்படியே கலங்கி போய் கரு இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குப்பா.
1: ஐயோ, மாடு கண்ணு போட்டாதான் நமக்கு லாபம்.
0: ஆமாப்பா, வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டாதான் நமக்கு நிறைய பால் கிடைக்கும்.
1: அதானே,
0: கண்ணு ஊட்டியும் கிடைக்கும். அந்த கண்ணு ஊட்டி வளர்ந்துன்னா அது கிடேரி கண்ணா இருந்தா திருப்பியும் நமக்கு பசுமாடு கிடைச்சிரும்.
1: ஆமா,
0: கால கண்ணுட்டியா இருந்தா அதை கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வித்துரலாம்.
1: ஆமா,
0: எவ்வளவு பலன் இருக்கு.
1: ஆமாப்பா,
0: அப்ப நாமளா வந்து குடற்புழு நீக்க மருந்த குடுக்கலாமா?
1: குடுக்கூடாது.
0: இதேதான்ப்பா ஆடுகளுக்கும். செனையுற்ற ஆடா இருந்ததுன்னா நாம இந்த மாதிரி குடற்புழு நீக்க மருந்துகளை அந்த ஆடுகளுக்கு கொடுக்கும் போது மருத்துவருடைய ஆலோசனைப்படிதான் நம்ம கொடுக்கணும்.
1: கண்டிப்பா.
0: அப்புறம் வெளிப்புற ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா பொதுவா டெல்டா மெட்ரின் இந்த மாதிரி மருந்துகளை தான் நம்ம கொடுக்கறோம்.
1: சரி,
0: இது கடையில இருந்து வாங்கி நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது நல்ல காற்றோட்டம் உள்ள திறந்த கொட்டிலில் கறவை மாட்டின் மீது பூசணும்.
1: ஓஹோ,
0: இத பூசுறப்ப நம்ம ஒண்ணு கவனிக்கணும்பா.
1: என்னதுப்பா?
0: தலைப்பகுதிய தவிர்த்து பிற இடங்கள்ல நல்லா தடவி விடணும்.
1: ஓஹோ,
0: ஒருவேளை இந்த மருந்துகளை மாடுகள் தவறுதலா நக்கிடுச்சுன்னு வச்சுங்க,
1: சரி,
0: பக்க விளைவுகள் பயங்கரமா இருக்கும்பா.
1: என்னப்பா இப்படி சொல்ற, என்ன பக்க விளைவுகள் வரும்?
0: எப்பா, கால்நடைகளுடைய உடல்ல நடுக்கம் வரும், தடுமாற்றம் வரும்,
1: ஐயோ,
0: அதிக உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும், அப்புறம் மூச்சு விடுறதுலயும் பிரச்சனை வந்து சுவாச கோளாறு வந்துடும்.
1: என்னடா இது,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா. அதனால எப்போதுமே மருத்துவரோட பரிந்துரை இன்றி நாம மருத்துவம் செய்யறத முதல்ல தவிர்க்கணும்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இன்னொன்னு முக்கியமான விஷயம்ப்பா.
1: உன்ன மருதா?
0: ஆமாப்பா, இந்த வைரஸ் பாக்டீரியா அந்த மருந்துக்கு நான் சொல்லிடணும் இல்லையா உன்ட்ட?
1: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: அதாவது இந்த வைரஸ் பாக்டீரியாவுக்கு எதிர் உயிரியா நம்ம மருந்துகள் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்துதான்ப்பா அந்த நுண்ணுயிர் எதிர் மருந்த நம்மளோட கால்நடை மருத்துவர்கள் கொடுப்பாங்க.
1: ஓஹோ,
0: அதனால இதெல்லாம் நம்ம கவனிச்சு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாவே முடிஞ்ச வரைக்கும் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான்ப்பா நம்ம செய்யணும். நாமளா சுய மருத்துவ சிகிச்சை செய்யறது நல்லதே கிடையாது, கால்நடைகளுக்கு அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும். நீ முதல்ல என்ன பண்ற, உன் மாட்டை ஒன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ, அல்லது மாட்டு டாக்டரை வீட்டுக்கு வரவை, இதுல ஏதாவது ஒன்ன செஞ்சு மாடை நல்லபடியா காப்பாத்துற வழிய பாருப்பா கருத்தமுத்த.
1: கண்டிப்பாப்பா, நீ சொன்ன ஆலோசனைப்படி நான் மாட்டு டாக்டர் வீட்டுக்கு அழைச்சு மருத்துவம் பாக்குறேன்பா.
0: சரி சரி, இந்த ஒரு சிப்பு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போ.
1: சரி,
0: இது மொந்தம் பழம், இது நல்லா குளிர்ச்சியான பழம், வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க.
1: சரி,
0: ஏன்னா இந்த காலத்துல இது ஏத்த பழம்.
1: ஆமாப்பா. காதமுத்த, பொதுவா நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பேன்.
0: ஆமா,
1: இன்னைக்கு நீயே மொந்தம் பழம் எனக்கு கொடுத்துட்டுப்பா.
0: ஆமாப்பா, வீட்டுல நிறைய இருந்துச்சு, உன் நினப்பு வந்துச்சு.
1: சரி,
0: வரும்போது எப்படியும் ஏத்தாப்புல நீ வருவானு எனக்கும் தெரியும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்தும் கலந்துரையாடும். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு

0: முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா

0: ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். ஒரு பொழிலின் தரையடுக்கு சூரிய ஒளியே படாத எப்போதும் இருண்ட ஈரப்பதம் நிறைந்த பகுதி இது. விழுந்த இலைகள் உடைந்த மரக்கிளைகள் அனைத்தும் இங்குள்ள காளான்கள் கரையான் மற்றும் நுண்ணுயிரிகளால் நொடியில் மக்கிப்போய் உரமாக்கப்படுகின்றன. யானைகள் காட்டெருமைகள் புலி போன்ற பெரிய விலங்குகள் இந்த தரையடுக்கை பயன்படுத்துகின்றன. பூமிக்கு பொழில் செய்யும் அற்புதங்கள். நேர்களே, ஏதோ தூரத்தில் இருக்கும் அமேசான் காடு அழிந்தால் நமக்கென்ன என்று நாம் அசட்டையாக இருந்துவிட முடியாது. மழை காடுகள் நமது அன்றாட வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடையவை. அமேசான் மழைக்காடு மட்டுமே உலகின் மொத்த ஆக்சிஜன் தேவையில் கணிசமான பங்களிப்பை வழங்குகிறது. இதனால்தான் அதை பூமியின் நுரையீரல் என்று அழைக்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உலக வெப்பமயமாதலை தடுக்கும் மிகப்பெரிய அரணாக மழைக்காடுகள் செயல்படுகின்றன. நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் புற்றுநோய் மருந்துகள் உட்பட கிட்டத்தட்ட 25% மருந்துகள் மழைக்காட்டு தாவரங்களிலிருந்தே கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் நாம் இதுவரை 1% குறைவான தாவரங்களையே முழுமையாக பரிசோதித்திருக்கிறோம். மீதியுள்ள 99% தாவரங்களில் மனிதகுலத்தின் பல நோய்களுக்கான மருந்துகள் ஒளிந்திருக்கின்றன. மழைக்காடுகள் தங்களின் ஆவியாதல் செயல்முறையின் மூலம் மேகங்களை உருவாக்கி உலகெங்கும் மழை பொழிய காரணமாகின்றன. மழைக்காடுகள் அழிந்தால் உலகளாவிய மழைப்பொழிவு பொய்த்துவிடும். இத்தகைய இணையற்ற பொழில்களை நாம் இன்று எவ்வாறு நடத்துகிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் பல கால்பந்து மைதானங்களின் அளவிற்கு இணையான மழைக்காடுகள் உலகளவில் அழிக்கப்பட்டு வருகின்றன. மரங்களை வெட்டுதல், பாமாயில் மற்றும் சோயா விவசாயத்திற்காக காடுகளை தகர்த்தல், சுரங்கப் பணிகள் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற மனித சுயநல நடவடிக்கைகளால் மழைக்காடுகள் மெல்ல மெல்ல செத்துக்கொண்டிருக்கின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது அதில் வாழும் ஆயிரக்கணக்கான அரிய உயிரினங்கள் தங்களின் வாழிடத்தை இழந்து முற்றிலுமாக அழியும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அத்துடன் காடுகளுக்குள் பல தலைமுறைகளாக இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வியலும் கலாச்சாரமும் நசுக்கப்படுகின்றன. பாதுகாப்போம் பொழிலை. நேர்களே, இந்த இயற்கை செல்வத்தை மீட்டெடுக்க நாம் என்ன செய்யப் போகிறோம்? அரசாங்கங்களும் பன்னாட்டு அமைப்புகளும் சட்டங்களை இயற்றினாலும் தனி மனிதனாக நமக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. காகித பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தல், மழைக்காடுகளை அழித்து உருவாக்கப்படும் வணிகப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல், மரக்கன்றுகளை நட்டு நகர்ப்புற பசுமையை அதிகரித்தல், காடுகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை நம் அடுத்த தலைமுறையினருக்கு கற்பித்தல், மரங்களை காப்போம் மழையை பெறுவோம் என்பது வெறும் முழக்க

0: அல்ல, அது நமது எதிர்கால சந்ததியின் வாழ்வியல் தேவை. பொழில் செழித்தால்தான் பூமி குளிரும், பூமி குளிர்ந்தால்தான் மனிதகுலம் வாழும். இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கை நம்மை உயிரோடு காக்கும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் தொலைக்காட்சியில் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குதல், ஈரானிய எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை விலக்குதல் மற்றும் லெபனானையும் உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை கடைபிடித்தல் ஆகிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றினால் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் தனது அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை 7 நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கவும் ஈரான் முன்வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி இதனை தெரிவித்தார். இமயமலை பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நேபாளம், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து வழிநடத்தும் இமயமலை காலநிலை மீள்திறன் பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்று நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் 81வது அமர்வில் தனது முதல் உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரியில் 40 கிராமங்கள் காசநோயில்லாத கிராமங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஜிக்மரில் நடைபெற்ற காசநோய் தொடர்பான தேசிய மாநாட்டின் நிறைவு விழாவில் நேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், வரிசை எண் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னங்கள் பொருத்தும் பணி நேற்று நடைபெற்றது. இப்பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:24. புதுவை புதுமையில் தொடர்வது நினைவலைகள்.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு கூட இணைந்திருக்கிறார் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். உங்களை பத்திய ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
5: மேடம், நான் சென்னையில இருந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் பேசுறேன். நான் வந்து தற்போது ஒரு 10 வருஷமா பாதுகாப்பு பணி செய்யறேன். வானொலி கடந்த ஒரு 30 ஆண்டுகாலமா வானொலி கேட்டு வருகிறேன். ஓய்வு நேரத்துல வந்து கவிதை எழுதுறது, வானொலிக்கு கடிதம் எழுதுறது, அது மாதிரி ஓய்வு நேரத்துல ஏதாவது என்ன முடிஞ்ச ஏதோ டைம் கிடைக்கும் போது எழுதுவேன். நம்ம நிகழ்ச்சி வந்து பாண்டிச்சேரி எப்பவுமே தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கேன். இது வழியே 3வது தடவை நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். இந்த நினைவு நிகழ்ச்சியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கலந்து போனான்னு நினைச்சுக்கிட்ட பாக்கல. திடீர்னு கூப்பிட்டோன்னு அதிசயமா இருந்துச்சு. கூப்பிட்டீங்கன்னு எதிர்பார்த்தே நினைச்ச மாதிரி கூப்பிட்டீங்க.
4: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கடிதம் எழுதியிருந்தீங்க.
5: ஆமா.
4: இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு என்ன இருக்குது, அதை பத்தி ஷேர் பண்ணுங்களேன்.
5: எனக்கு வந்து என்னுடைய 6

0: நண்பர் சிந்தாயர்பட்டி யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் நண்பர். அவரு சின்ன வயசுல இருந்து நாங்க எங்க போனாலும் ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்கூலுக்கு போறது, சினிமா படத்துக்கு போறதுல இருந்து கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போவோம், ஒரே கலர் ட்ரெஸ் போடுவோம். இப்போ சினிமா படம் எல்லாம் புதுசா வருதுன்னா அந்த ஹீரோ என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதிசயபுரி, ரஜினி என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதே ட்ரெஸ் போடுவோம், விஜய் என்ன படத்துல என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதே ட்ரெஸ். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா ரெட்டையர் மாதிரி இருப்போம் நாங்க ரெண்டு பேரும். இதனால எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போவோம். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஃப்ரெண்டு. இவர் 2023 தான் ஒரு ஆஸ்மா வந்து இறந்துட்டாரு. அதனால அவர் இல்லாததுக்கு ஒரு 3 வருஷமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எவ்வளவு நண்பர், எனக்கு 500 நண்பர் இருக்கிறாங்க, 500 நண்பர்ல அவர் ஒரு நண்பர். இருந்தாலும் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், குடும்ப நண்பர்னு சொல்லலாம். இப்ப அவர் இல்லாத ஒரு கை வடிஞ்ச மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் என்னை கூடாம போக மாட்டாரு. அதே மாதிரி நான் எங்க போனாலும் அவர் விடாம வீட்டுக்குமாவும் போக மாட்டேன். எங்க போனாலும் நான் தான் அவரை குடும்பவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வானொலியை பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரிங்க, உங்க நண்பருன்னு சொன்னீங்க, எங்க அறிமுகமானாரு?
0: அவர் வந்து நான் வேலை செய்யும் போது சிந்தாதிரிப்பேட்டில் வந்து பைக் மெக்கானிக்கா இருந்தேன். எனக்கு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து எங்க கூட வந்து வேலை செய்யும்போது அவரு ஒரு வேலை செய்வோம், நான் ஒரு வேலை. அப்போ அறிமுகமானவர். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தார். இப்போதான் ஒரு 2023 தான் இருந்துட்டாரு. அவர் கூட பிறந்தவங்க 6 அக்கா, ஒரே தங்கச்சி 6 அக்கா. அந்த 6 அக்கா கேட்பாங்க, நாங்களாம் இருக்கிறோம் என்னெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பின்னாடியே குடும்ப அவரு கூட சுற்றி நிற்கிறேன்னு எல்லாரும் அவரை திட்டுவாங்க. அப்போ கூட சரி, யாருக்கூடயும் போக மாட்டார், என் கூட தான் வருவார். எங்கே போனாலும் என் கூட தான் வருவார். எங்கே ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் என் கூட தான் வருவார். 1999 23 வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார் அவர்.
1: ஓகே, உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாவது இருக்கா?
0: ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை எனக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகும், நான் பண்ணிக்க மாட்டேன். அவருக்கு சொந்த வீடுலாம் இருக்குது, அவங்க அக்கா பொண்ணு ரெடி ஆகுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவங்க கல்யாணம் பண்ண சொல்லி 5 வருஷமா கேட்டுக்கிறாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லை எனக்கு ஆகும்போது ஆகட்டும், நீ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை இல்லை, நான் உனக்கு பண்ணால் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறமே தான் அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த அளவுக்கு மறக்க தேவைக்கு.
1: அவர் தான் துணை மாப்பிள்ளையா உங்களுக்கு?
0: துணை மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து வைப்புடைய அண்ணங்கிறாரு, அவர் தான் துணை மாப்பிள்ளையா வந்தாரு. இவர் வந்து எங்க போனாலும் நைட்டு ஃபுல்லா 3 நாள் எங்க கூட தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் முன்னாடியே ஊருக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து போய் கூடிய மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு கல்யாணம் முடிகிறவங்க என் கூட தான் இருந்தார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வேற ஏதாவது நினைவுகள் இவரை பத்தி?
0: இவரை பத்தினா மொத்தம் 13 பசங்க. 13 பசங்கள்ல இவர் வந்து 6வது பையன். இவர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரு அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு பசங்கள்லாம் வந்து பார்த்திவ மாதிரி ஒரு பொருள் என் வயிற்றுல பறக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது நினைவுகள் ஷேர் பண்ணணும்னா அவரை பற்றி சொல்லுங்க.
0: அவர் வந்து ஏஜில் படிக்கலாம் தெரியாது, 6வது வரைக்கும் தான் படித்தாரு. வேலை விஷயமா எங்கே போனாலும் ஊருக்கு, பெங்களூருக்கு, திருவண்ணாமலை அந்த மாதிரி வெளியே ஊருக்கு எங்கே போனாலும் என்ன தான் கூட்டிட்டு எல்லாமே அவர் ஏற்று இஜெட். நான் தான் பேங்க் ஒர்க்காக இருக்கட்டும், வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போவோம். அவருக்கு எது தெரியலாம் நான் தான் கூட இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுவேன். சினிமாவுக்கு ஒரு படம் விடாமல் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த அளவுக்கு சினிமா பற்றி அந்த டைம்.
1: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த லூட்டியும் அடிக்கலையா?
0: அதான் வந்து எந்த லூட்டினா அவருக்கு வந்து வீட்லேயே வேலை செய்கிறாரு. நம்ம ஆட்டோக்கு ஹார்ன்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வீட்லேயே தயார் பண்ணுறவர். அதிகமாக வரமாட்டார், நாற்றுக்கு 1 நாள் தான் என் கூட வருவார். 6 நாள் வீட்லேயே தான் வேலை அவருக்கு. நான் தான் அடிக்கடி வெளியூர்லாம் போயிடுவேன். அடிக்கடிக்கு நான் போகும்போதுலாம் அவரை கூட்டு போயிடுவேன். எங்கெல்லாம் போ, திருப்பதி போவேன், இது ஊட்டி கொடைக்கானல் எங்கே போனாலும் நான் தான் அவர் கூட்டிட்டு போவேன். அவருக்கு எங்கேயுமே இடங்கெல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டிட்டு போவேன். எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம். சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். எங்கே போனாலும் எல்லாம் மறக்க முடியாது. இன்னைக்கு சொல்லாதுதான்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அவருக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு இல்லை அவருக்காக அர்ப்பணித்து ஒரு பாடல் போடணும் அப்படின்னா என்ன பாடல்?
0: நண்பனே எனது உயிர் நண்பனே, சட்டம் படத்துலேருந்து கமல் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால இந்த பாட்டு போட்டுடலாம்.
1: சரி, நல்லதுங்க. மகிழ்ச்சி.
0: ஓகே, மகிழ்ச்சி.
1: நன்றி.
0: நன்றிமா, நன்றிமா.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு

0: மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நடம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
6: தமிழில் செய்திகள்.
7: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரி

0: கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க

0: ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் தெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது.

0: என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டயபெட்டிக் நியூரோபதி என்னும் சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்பு. டயபெட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து உடம்பில் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் குறையிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு மாறுபடுறதுனால வரக்கூடிய ஒரு நோய். இதில் அதிகமான சர்க்கரை அளவு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பில் இருக்கிற முக்கியமான ஒரு சில புரதச்சத்து கூட போய் பைண்ட் ஆகிட்டு தேவையில்லாமல் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்துதல், நரம்பு மண்டலத்தை பாதிப்புகள், அதுமாதிரி ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குது. அதனால் ஏற்படக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக இருக்காது, பட் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ டயபெட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கிறவங்க, ஆரம்ப காலத்தில் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இது யூஸ்வலாக எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்களில் எரிச்சல், ஊசி குத்துவது போன்ற உணர்வு, மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு, கூச்சம், உணர்வின்மை, சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி எரிச்சல், பேர்னிங் பெயின், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ஆரம்பிக்கும். இது காலில் மட்டும்தான் இருக்குமானு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு இது காலில் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து முழங்கால் வரைக்கும் பரவும், சம்டைம்ஸ் கையிலையும் ஆரம்பிக்கலாம், சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல கூட இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி கை, கால், உடம்பு இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏற்படுறது என்ன சொல்லுவோம்னா வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சுகர்னால இந்த பெரிஃபரல் நியூரோபதி மட்டும்தான் வருமானு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது, ஆட்டோனாமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தானியங்கி மருத்துவத்தில் இருக்கிற நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து தலைச்சுற்றல், அதிகமாகவோ கம்மியாகவோ வியர்த்தல், மோஷன் போகிறது, கான்ஸ்டிபேஷன், அது முக்கி முக்கி போகிறது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், சில பேருக்கு வந்து யூரின் போகிறதுல பிரச்சனைகள், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விதமான பெரிஃபரல் நியூரோபதியில் வரும். நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால் வந்து ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து காலில் வந்து ஒரு சில சுழுசுழுன்னு குத்துது, காலில் தரையில் வச்சோன்னா வந்து பஞ்சில் வைக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை கூழாங்கல்ல வைக்கிற மாதிரி இருக்கிறது, சில பேருக்கு வந்து மணலில் வச்சா எப்படி கூசும் அந்த மாதிரி இருக்கின்ற சிம்டம்ஸோடு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு விட்டமின் குறைபாடுனாலும் இருக்குதா இல்லை வேறு எதுனா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேறு எதுவும் காரணம் இல்லைன்ன போது நம்ம வந்து சுகர் மூலமாக தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்படுத்துறது தான் முக்கியமாக தீவிரமாக இருக்கணும். மற்ற சர்க்கரை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் மாதிரி இந்த நரம்பு பிரச்சனைக்கும் நம்ம வந்து முதல்ல வந்து சுகரை தான் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கூடவே வந்து கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆல்கஹால் எடுக்கிறவங்களாக இருந்தால் அது எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலராக என்ன பண்ண சொல்லணும்னா வந்து கால்களில் வந்து டெய்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்?

0: பார்க்கணும்னா கால்களில் வந்து நம்மளுக்கு வந்து உணர்ச்சி இல்லாததுனால சீக்கிரமாக எதனா காயம்பட்டாலோ எதனா அடிபட்டாலோ அதை வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசாக வந்து வலியும் இருக்காது. அதனால் என்ன ஒன்றா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி கால் ஃபுல்லாக பரவி காலையை எடுக்கிற அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த சர்க்கரை நோய் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பரம்பு தளர்ச்சி நோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி ரெகுலராக சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பாதிப்புகளை நம்ம தப்பிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் டயபெட்டிக் நியூரோபதி என்னும் சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலைகளின் முகவரி புதுவையின் அசைக்க முடியாத பெருமை 102.8 மெகாஹெர்ட்ஸின் உங்கள் பொழுதுபோக்கின் பேரரசு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:31:54. நேர்லே சுடச்சுட பொது அறிவோடு சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்க காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் ஆல் டைம் ஃபேவரைட் ஷோ இது. வணக்கம் மக்களே. தூக்கத்தில் இருக்கிற போற தட்டி எழுப்பும் தகவலின் களஞ்சியமாய் காற்றில் வசீகர குரலால் அன்பை பொழியும் நான் உங்க ஆர்ஜே சீனுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். அதாவது விளையாட்டு உலகத்துல ஆசிய கண்டமே உற்று நோக்கிற நம்ம ஆசிய விளையாட்டு போட்டிகள், அதாவது ஏசியன் கேம் செம்ம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நம்ம இந்திய வீராங்கனைகளும் வீரர்களும் பதக்கங்களும் அள்ளி குவித்து தேசத்துக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு வராங்க. அந்த வகையிலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஜி கே மாஸ்டர் நேயர்களுக்காகவும் ஒரு பவர்ஃபுல் கேள்வியை தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் நான் கேட்க போறேன். கேள்வியை நோட் பண்ணிக்கங்க. 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் எந்த விளையாட்டில் கிடைத்தது? மக்களே கேள்வியை திரும்பவும் சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் எந்த விளையாட்டில் கிடைத்தது? விளையாட்டு செய்திகளையும் கரண்ட் அஃபேர்ஸையும் விரல் நுனியில வச்சிருக்கிற நம்ம நேயர்களுக்கு பதில் ரொம்பவே ஈஸி. பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போன் எடுங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ் இப்பவே உங்க பதில்களால தெரிக்க விடுங்க. அது மட்டுமல்லாம ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் கெத்துன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி இந்த சவாலை அவங்களுக்கும் கொடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம ஜி கே மாஸ்டர் நேர்களின் பெயர்களும் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில கெத்தா நான் வாசிக்க போறேன். பதில போடுங்க, மாஸ் பண்ணுங்க. அறிவு உங்க பலம், அரசு பணி உங்க லட்சியம், தேடி வரும் தகவல்கள் ஓடி வரும் வெற்றியும். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

தொடும் ஒரே அலைவரிசை இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அறிவுக்கு சாரல் காலையின் சுவாரஸ்யம், உங்க காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் 100% எனர்ஜி ஷோ இது. வணக்கம் மக்களே. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ரொம்பவே முக்கியமான கரியர் கார்னருக்கு நாம வந்தாச்சு. அதாவது நம்ம புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இருக்கிற என்ஜினியரிங் பட்டதாரி சிங்கங்களுக்கு ஒரு கெத்தான மத்திய அரசு வேலை வாய்ப்பு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC இப்போ என்ஜினியரிங் பணிகளுக்கான பிரம்மாண்ட தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெலிகாம் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 480 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. சம்பந்தப்பட்ட துறையில BE அல்லது BTEC முடிச்சவங்க வரும் அக்டோபர் 6, 2026 21 30 வயசுக்குள்ளார இருந்தா இதுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். தேர்வு முறையை பொறுத்தவரை பிரிலிமினரி, மெயின் தேர்வும் அப்புறம் நேர்முக தேர்வுன்னு 3 கட்டங்களா நடக்கும். இதுல இன்னும் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற சென்னை மற்றும் மதுரை நகரங்களிலேயே தேர்வு மையங்கள் இருக்கு. விண்ணப்ப கட்டணமாக 200 மட்டும்தான். அதுவும் பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு கட்டணமே இல்லை. ஆன்லைன்ல விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் அக்டோபர் 6, 2026. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம தகுதி இல்ல, நம்ம என்ஜினியரிங் பசங்க உடனே அப்ளை பண்ணி மத்திய அரசு அதிகாரி கனவை நிஜமாக்குங்க. இப்ப இதோட நம்ம இன்றைக்கான FB கொஸ்டினோட ஒரு குவிக் ரிமைண்டர், அதாவது நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 Facebook பேஜ்ல கேட்டிருந்தா அந்த ஸ்போர்ட்ஸ் கேள்விக்கு பதில் இன்னும் நீங்க சொல்லலையா? கேள்வி என்னன்னு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கல. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் எந்த விளையாட்டில் கிடைத்தது? மக்களே யோசிக்காதீங்க, இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து நம்ம FB பேஜ்ல இருக்கிற போஸ்ட்ல கமெண்ட் பாக்ஸ் உங்க பதில்களால தெரிக்க விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம GK மாஸ்டர் நேரோட பெயர்களை க்ளோசிங் செக்மெண்ட்ல நான் நேரலையில கெத்தா வாசிக்க போறேன். கமெண்ட்ல கலக்குங்க, கெத்தா ஜெயிப்பீங்க. அறிவு உங்க அதிகாரம், அரசு பணி உங்க இலக்கு, நாளைய மாற்றம் உங்களோட முதற்படி. இசையோடு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஊரே கேட்கும் ஒரே குரல், புதுவையின் நாடி துடிப்பு, 102.8 மெகாஹெர்ஸில் உங்கள் உண்மையான தோழன். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஜெயிக்கும் வழிகளோடும் தெரிக்கும் தகவல்களோடும் உங்க கனவுகளுக்கு சிறகடிக்கும் அல்டிமேட் மார்னிங் ஷோ இது. வணக்கம் மக்களே. காற்றலிகள்ல கொண்டாட்டம் களைக்கற்ற நேரம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த ஆசிய விளையாட்டு சிறப்பு போட்டி கேள்விக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேஸ்புக் பேஜ்ல பதில்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சிக்ஸர் மாதிரி பொழிஞ்சு தள்ளி இருக்கும். நம்ம கேள்வி என்னன்னா, 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் எந்த விளையாட்டில் கிடைத்தது? இதற்கான சரியான பதில் மகளிர் T20 கிரிக்கெட். மகளிர் T20 கிரிக்கெட்ல தான் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இறுதிப் போட்டியில இலங்கை அணியை 147 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைச்சாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் இந்த தகவலை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த சரியான பதில சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விட்ட அந்த GK மாஸ்டர் நேர்கள் யாரும் சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா

0: ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலிருந்து, அதுக்கடுத்தது தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் மற்றும் கருப்பண்ணன் ரங்கசாமி, அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுவீரா ராஜபாளையத்திலிருந்து, அதுக்கப்புறம் புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீது, அதுக்கப்புறம் அதாவது திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீது ராஜா, ஜான் ஹாஜா நஜமுதீன் இவரும் கொடிக்கால் பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்காரு, அடுத்துதான் நந்தகுமார், அதற்கு வி ஆர் செந்தில், ஏ ஹரிஹரன், எரவாஞ்சேரி சாகுல் ஹமீதும், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், மதுரை சோ சண்முக சுந்தரம், தனுஷ், அதன் பிறகு புவனகிரி சுமதி பாபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமசுந்தர பிரபு, விஜயராகவன் காரைக்கால்ல இருந்து, திருமழி இசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, அடுத்ததா இளங்கோ வெங்கட், அடுத்ததா கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில் சரியான பதிலாக சொல்லியிருக்காங்க. சரி மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் பார்த்த ஆசிய விளையாட்டு செய்திகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தகவல்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்க அறிவை வளர்க்கவும் கரியரை உயர்த்தவும் பயன்படும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே எனர்ஜியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு.
1: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். வளைகுடா, செங்கடல் மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கவலை தெரிவித்துள்ளார். கப்பல் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான நண்பர்கள் குழுவின் தொடக்க கூட்டத்தில் பேசிய அவர், கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அதிக கவனம் செலுத்துவதற்காக இந்தியாவும் லைபீரியாவும் இணைந்து ஒரு புதிய முன்னெடுப்பை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். குடிமக்கள், அரசு மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூட்டு பொறுப்புதான் நீர் பாதுகாப்பு என ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற 9வது சர்வதேச நீர்வார 2026 நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், நீர் சேமிப்பில் பொதுமக்களின் பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். யுபிஐ விவகாரம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும், யுபிஐ கட்டணம் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய்க்கு குறைவான பரிவர்த்தனைகளுக்கு நிச்சயமாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் இலக்கிய மற்றும் கலாச்சார திருவிழாவை நேற்று தொடக்கி வைத்து பேசிய அவர், யுபிஐ கட்டணத்தில் அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றதா. இக்கூட்டத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய் தாழ்வான மற்றும் வெள்ள அபாய பகுதிகள், புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவசர கால மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா. தேச மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் நாளை மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பணத்தேவைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்து கொள்ளவும், அவசர பணத்தேவைகளுக்கு அருகே உள்ள ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளதா. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறதா. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேர்களுக்கு இன்றைய காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டூடியோலேருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆஜி ஒரு சூப்பரான பிளேஸ்ல நம்மளை சர்ப்ரைசிங் பண்ண போறாங்க இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல. அதுக்கு முன்னாடி நம்ம புதுவை நிகழ்ச்சி நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ஜே ஒரு சூப்பரான பிளேஸ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பிளேஸோட ஸ்பெஷல்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஃபேவரட் ஆர்ஜே எந்த ஃபேவரட்டான பிளேஸ்க்கு போயிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெஷல் பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் கால்.
2: நேர்கள் அனைவருக்கும் அழகான காலை வணக்கம் கிடைக்கிறது. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக, நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு ஏரியாக்கு போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட அந்த ஏரியா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நான் இருக்கிற இடம் பாண்டிச்சேரியோட வெரி ஃபேமஸ். பாண்டிச்சேரிக்கு யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு வராம போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னா மிகையாகாது. என்ன இடம் அப்படின்னா சுல்தான்பேட் தான். சுல்தான்பேட்னாலுமே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்த இடத்த கடந்து

0: போகும்போது அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. அது என்ன விஷயத்த கடைசியா சொல்றேன், இப்ப ஒரு நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சுமதி.
0: சுல்தான்பேட் பகுதியில எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: பக்கத்து ஏரியா.
0: ஓகே. எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன்.
0: ஓகே. சுல்தான்பேட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: சுல்தான்பேட்ல நிறைய இருக்கு, ஆனா ஞாபகம் வர்றதுன்னு பார்த்தா
0: பரோட்டாதான்.
1: காய்கறி வாங்கிட்டு அப்படியே பரோட்டா வாங்கிட்டு இருக்கதான்னு.
0: அப்ப வந்து சுல்தான்பேட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில இருக்கிற மத்த ஏரியா விட சுல்தான்பேட் வந்து எந்த விஷயத்துல வந்து ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன்?
1: நிறைய விஷயத்துல இங்க ஃபேமஸ்னு சொல்ல முடியும். இப்பதான் ரீசெண்டா காய்கறி கடைக்காக எல்லாம் சுல்தான்பேட் வரும். முன்னாடி எல்லாம் காய்கறி கடைக்காக வர்றதில்ல. இந்த பரோட்டா சூப்பு இங்க கிடைக்கிற சால்னா அப்படின்னாலாம் அது தனி ஒரு
0: தனி ஃபேமஸ். ஏன்னா
1: இங்க வந்து இன்னும் விறகுல யூஸ் பண்றதுலாம் இருக்கு. இப்ப பாண்டிச்சேரியில எங்கேயுமே விறகு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்ல. ஆனா நீங்க இன்னும் சுல்தான்பேட் வந்தீங்கன்னா சுல்தான்பேட்ல வந்து இந்த மூங்கில் சம்பந்தமா சவுக்கு விறகு எல்லாம் இன்னமும் இங்க கிடைக்குது. இன்னும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரினாலாம் எப்பயும் சுல்தான்பேட் தான். அருமாத்தபுரம் இருக்கு, தக்கக்கூட்டை இருக்கு. வில்லியனூர்ல இருந்து கொஞ்சம் இப்படி எடுத்தீங்கன்னா சுல்தான்பேட்டுக்கு சைட்ல திருக்காஞ்சி ஏரியா இருக்கு.
0: அந்த வழியில எல்லாம் வந்து இங்க வரலாம். என்ன வகையான திருவிழாக்கள் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகும்?
1: இங்க நான் பெருசா திருவிழா அப்படின்லாம் இங்க வந்தது இல்ல. நான் திருவிழாக்காக எல்லாம் நான் இந்த மாதிரி வர்றது அப்படின்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா பரோட்டா சாப்பிடறதுக்காக, ஈவினிங்லன்னா சூப் குடிக்கிறதுக்காக, பகோடா சாப்பிடறதுக்காக, அந்த மாதிரி சாப்பிடறதுக்காகவே நான் இந்த ஊருக்கு வருவேன்.
0: ஓகே. இந்த ஏரியா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்கு, லைட் ஹவுஸ், ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த மாதிரி என்னென்ன இடத்துக்கு போயிருக்கீங்க?
1: நான் பாண்டிச்சேரியில தான் பிறந்து வளர்ந்தது, அதனால சுத்தி இருக்க முக்கால்வாசி எல்லா ஏரியாவும் பாத்திருக்கேன். பீச் பாத்திருக்கேன், லைட் ஹவுஸ் பாத்திருக்கேன். இதோ இங்க சுல்தான்பேட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த சைடு எல்லாமும் வந்திருக்கேன். இங்க வில்லியனூர் இருக்கு, வில்லியனூர்ல சுத்தி கோயிலுங்க இருக்கு.
0: நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னா இப்போ இந்த ஊர்ல வந்து என்ன நல்லா இருக்கு?
1: பார்க் இருக்கு, பீச் இருக்கு. ராக் பீச் தான் முன்னாடி எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னாலுமே சாட்டர்டே சண்டே ஆனா கிளம்பி ராக் பீச்சுக்கு தான் போவோம். அதை விட சாப்பாடுனா இங்க வருவோம்.
0: இப்ப பாத்தீங்கன்னா இது வீக்கெண்ட் ஆக்சுவலா. இப்போ மத்த நாள்ல பாக்கிறதுக்கு வீக்கெண்ட்ல பாக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க?
1: சுல்தான்பேட்டை இல்லைங்களா இல்ல பாண்டிச்சேரியில
0: ரெண்டுமே
1: டிராபிக் நிறைய பாக்குறேன்.
0: ஓகே.
1: டிராபிக்கை விட்டா இங்க வந்து எப்பயுமே இங்க திருவிழான்ற மாதிரி சுல்தான்பேட் வந்து எப்பயுமே எல்லா கடையுமே ரஷ்யா ஃபுல்லா
0: கிரௌடா இருக்கு,
1: கிரௌடா தான் இருக்கும்.
0: ஓகே. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா பாண்டிய தாண்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: பாண்டிய தாண்டினா தமிழ்நாட்டுல பக்கத்துல பக்கத்துல இருக்க ஊருங்களுக்கு இந்த டூரிஸ்ட் அந்த மாதிரி போயிருக்கேன். அதை விட போனா சென்னை போயிருக்கேன்.
0: இப்போ நீங்க ரொம்ப நாளா இங்க இந்த நியர்பை ஏரியால இருக்கீங்க, இப்ப டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க?
1: ஏரியால அப்படின்னு சொன்னா இப்ப முன்னாடி எல்லாம் வந்து நிறைய விளை நிலம் இருக்கும், சின்ன சின்ன வீடுங்க இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல, எல்லாம் பெரிய பெரிய வீடுங்க, எல்லா வீட்லயும் வண்டி காரு அப்படின்னு எல்லாம் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான்.
0: சரி. ஓகே. கேட்டவொன்னே ஸ்வீட்டா வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்க, எஃப்எம்ல கேட்டீங்களா?
2: சுல்தான்பேட் பகுதியில இருந்து போயிட்டு இருக்க. காலையிலே வந்து டெம்ப் பண்ணி விட்டுட்டாங்கப்பா சாப்பாடு எல்லாம் சொல்லி. யாரெல்லாம் வந்து மீல்ஸ் இன்னும் சாப்பிடலாம் அவங்களே போய் சாப்பிடுங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உலக இதய தின விழிப்புணர்வு, ஆரோக்கியமான இதயத்திற்கு

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 8:31 ஆயிட்டிருக்கு எக்ஸாக்டா. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை வந்து வரவேற்கிறோம். நம்மளோட RJ சாண்டி வந்து அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுல்தான்பேட் பகுதியிலேருந்து. நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்னும் நம்ம என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் சுல்தான்பேட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம கால் கனெக்ட் பண்ணுவோம்.

0: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. ஸோ இன்னைக்கு சுல்தான்பேட் பகுதியிலேருந்து தான் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்மளை டென்த் எய்த்லான்னு பார்த்தாலும் நம்ம இன்னைக்கு ஷோல தான் கான்சன்ட்ரேஷன் பண்றோம். அந்த வகையில இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லு.
1: சந்தோஷ் மேடம்.
0: எத்தனை வருஷமா சுல்தான்பேட் பகுதியில் இருக்கீங்க?
1: நான் 25 வருஷமா இருக்கேன்.
0: சுல்தான்பேட் அப்படின்னாலுமே என்ன சொல்லுவீங்க?
1: மேம், சுல்தான்பேட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு மேடம். ஆனால் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக சுல்தான்பேட்டுனாலுமே வந்து பரோட்டா கடைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேருந்தே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் மேம். ஸோ அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, பல மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒற்றுமை,
0: எல்லாமே வந்து இங்கே மிங்கலாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, சுல்தான்பேட் எதனால் வந்து இந்த பேர் காரணம் வந்து
1: எனக்கு எக்ஸாக்டா தெரியல மேம். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது அவங்களுக்கு போர் நடக்கிறப்போ இது வந்து அவங்க பதுங்கியிருந்த இடம், ஹைதராபாத்ல இருந்து வந்து பதுங்கியிருந்த இடம்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: சுல்தான்கள் வந்து பதுங்கியிருந்த,
1: சோ அதனால வந்து இது சுல்தான்பேட்டுன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க இங்க தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சு அவங்க போர் தொடுக்க வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த காலி பண்ற மாதிரி காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேர்ந்து மறுபடியும் இங்க வந்து தங்கியிருக்காங்க மேம். ஸோ இந்த இடத்த வந்து அவங்க போர் நடத்துறதுக்கான ஒரு பகுதியா வந்து பயன்படுத்திருக்காங்க. அந்த நாட்கள்
0: அவங்க வந்து அவங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான பகுதியில இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாண்டிச்சேரியில வந்து மத்த இடங்களை விட இங்க வந்து உணவு முறைகளும் வந்து மாறும்.
1: ஆமா,
0: எந்த வகையான மொழிகள் பேசுற மக்கள் இங்க?
1: மேடம், இங்க மெயின் பாத்தீங்கன்னா வந்து தமிழ், மலையாளம், பிரெஞ்சு மற்றும் உருது பேசுறாங்க மேடம். உருது வந்து இங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உருது வந்து நிறைய பரவலா பேசப்படுது. தமிழ் வந்து பேசிக் எல்லாருக்குமே, உருது வந்து அவங்க மத சார்ந்து இருக்கிறனால உருது அதிகமா பேசுறாங்க.
0: மேம்,
1: சுல்தான்பேட்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸா கொண்டாடுறது வந்து ரம்ஜான், பக்ரீத், இஸ்லாம், அது சார்ந்த விழாக்கள் வந்து அதிகமா கொண்டாடுவாங்க. பிளஸ் இங்க கோவில்கள் நிறைய இருக்கு மேடம். சோ இங்க பிடாரியம்மன் கோவில் இருக்கு, விநாயகர் கோவில் இருக்கு. ஸோ அங்கே நடக்கிற திருவிழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடுவோம். வெளியின்னு ஒரு மாதா கோவில் இருக்கு மேடம், அங்கே வந்து இந்த பாத யாத்திரை போகிற மக்கள்லாம் வந்துட்டு வெகு விமர்சையாக வந்து சிறப்பிக்கப்படுவாங்க மேடம்.
0: எல்லா வகையான விழாக்கள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகே, இப்போ ரிலாக்ஸேஷனுக்கு உங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் இதெல்லாம் இல்லாமல் இல்லவே இல்லைப்பா. இங்கே சுற்றி எனக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் இருக்குன்னு
1: சொல்லுங்க மேம். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு மேடம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அடுத்த ரயில் நிறுத்தம் மேடம். இது இங்க இருந்து சென்னை, திருப்பதி, புவனேஸ்வர்னு சொல்லிட்டு பலதாரப்பட்ட இடத்துக்கு இங்க இருந்து ரயில் வந்து போயிருக்கு மேடம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு மேடம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல இங்க வந்து பாருங்க, அவ்வளோ அமைதியா இருக்கும். நிறைய பேர் இங்க வாக்கிங் போவாங்க, நல்லா இருக்கும் மேடம். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, இந்த பக்கம் பாருங்க காலேஜஸ் இருக்கு. இந்த வெளியூர் இருக்கிறதுனால வெளியூர் பைபாஸ் கனெக்ட் ஆகுது. இங்கிருந்து நாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு கொண்டு மேடம். ஸோ இது வந்து ஒரு மைய பகுதி மாதிரி தான் நாங்க
0: சுல்தான்பேட் சுத்தி இருக்கிற ஊர்கள் பத்தி சொல்லுங்க.

0: மேம், இங்க பக்கத்துல இம்மிடியா பாத்தீங்கன்னா வில்லியனூர் இருக்கு. வில்லியனூர் தெரியும், வில்லியனூர் வந்து ஒரு இந்த சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு வில்லியனூர் வந்து ஒரு நகர பகுதி மேடம். எல்லா பொருளும் இங்க கிடைக்கும். ஸோ வில்லியனூர் இருக்கு. இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போனீங்கன்னா புதுச்சேரி ரிட்டையர். பக்கத்துல அருமாத்தபுரம், சின்ன சின்ன கிராமங்கள் லைக் ஜிஎன் பாளையம், முத்துப்பிள்ளை பாளையம், பெரம்பை, எல்லாமே இருக்கு மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்காஞ்சி.
1: சரி, இப்போ வந்து சுல்தான்பேட் நான் வரணும், ஓகேங்களா? என்னென்ன வழிகள்ல வந்து நான் வந்து இங்க வந்து ரீச் ஆகலாம்
0: மேடம்? புதுச்சேரியில இருந்து வில்லியனூர் பஸ் ஏறினீங்கன்னா இங்க வந்துடலாம் மேடம், ஓகேங்களா? 15 நிமிஷத்துல வந்துடலாம். பைக் இருக்கிறோம், பைக்ல வருவாங்க. அடுத்தது இங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா இது வந்து NH-45ன்றதுனால விழுப்புரம் டு பாண்டி இந்த ரோடு கனெக்ட் ஆகுது மேடம். நம்ம இங்கிருந்து நம்ம திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி அதை போனோம்னாலே நம்ம இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. இந்த ரோடு தான் ஆமா. வந்துட்டு இங்க புதுசா ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க, வில்லியனூர்ல இருந்து கனெக்ட் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அங்க போறோம்னா அந்த ரோடு கனெக்ட் ஆகுது மேடம். இது வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல டிராவல் மேடம்.
1: இப்ப வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு விளையாட்டா இருந்திருக்கும், இப்ப பாக்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறேன்
0: மேம்? அப்பெல்லாம் நாங்க வந்துட்டு வெளியில போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவோம் மேம், கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் ஆடிடுவோம். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க வந்து யாருமே வெளியில போறதே கிடையாது, எல்லாம் ஃபுல்லா வீடியோ கேமு, மொபைல் அந்த மாதிரி நான் ஆயிடுச்சு மேடம். இது ஒரு வகையில டெவலப்மெண்டா இருந்தாலும் இது ஒரு வகையில வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்து தான் மேம்.
1: அப்படிதான்
0: நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நாங்க குளம் எல்லாம் இருந்துச்சு, ஏரி குளம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்தையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடும் போட்டுட்டாங்க. இப்ப விளையாடுறதுக்கு விளையாட்டு பகுதி எதுவும் இல்ல. சோ பசங்க எல்லாருமே வந்துட்டு போனு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்ப வந்து பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா? மத்த ஊரு கம்பேர் பண்ணும்போது சுல்தான்பேட் வந்து என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க?
0: மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பரோட்டா கிடைக்குங்க. நீங்க காலையில 6 மணிக்கு வந்தாலும் சரி, பரோட்டா பெப்பர் சிக்கன் ரெடியா இருக்கும், சாப்பிட்டு போலான்னு.
1: சாப்பிடுறது தாண்டி இப்ப வெளியூர்ல இருந்து டூரிஸ்ட் எல்லாம் வராங்க இல்லையா, சோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் எப்படி பாக்குறீங்க?
0: அதான் வருத்தமா தான் பாக்குறேன் மேடம். நாங்க 10 ரூபாய் பரோட்டா சாப்பிட்டு அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சு 20 ரூபாய் ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே, ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஊரை பத்தி நிறைய டீடைல்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. எஃப்எம்ல கேட்டீங்களா? ஓகே, ரெகுலரா கேளுங்க. தேங்க்யூ சோ மச். நேர்லயே நீங்க கேட்டிருக்கிறது நம்ம புதுவை நிகழ்ச்சி சந்தையில 102.8 சுல்தான்பேட் பகுதியிலிருந்தா இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது புஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: நேர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி FM ரெயின்போக்கு.
6: நேரமெட்டு மணி 44 நோடும் 2 மணித்துளிகள் ஆயிட்டிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கட்டி 1 செகண்ட்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம பொதுவை நிகழ்ச்சி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சுல்தான்பேட் பகுதியிலேருந்து ஆர்ஜி சாண்டி கூட போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
7: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை சுல்தான்பேட்ல இருந்து சுல்தான்பேட் பகுதியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
8: 40 வருஷமா இருக்கேன்.
7: சூப்பர். இப்போ சுல்தான்பேட் மற்ற ஊர்களை வந்து பாண்டிச்சேரியில வந்து சொல்லும் போது சுல்தான்பேட் வந்து என்னென்ன வகையெல்லாம் வந்து நாங்க வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன நல்லா சொல்லுவேன். ஊர் பேரை சொன்னோடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க.
8: மேடம் இங்க வந்துட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சுல்தான்கள் தங்கியிருந்ததுனால சுல்தான்பேட்டின்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ ஊர் சுல்தான்பேட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்னா, இங்க வந்து பரோட்டா வந்து ஃபேமஸ் மேம். நீங்க இப்போ டூரிஸ்ட் பேர் வரவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஊருக்கு இப்போ 2 நாள் வராங்க அப்படின்னு சொன்னா அதில் 1 நாள் வந்து இங்க கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த வகையில சுல்தான்பேட் இங்க புதுச்சேரியில வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்.
7: ஓகே, இப்ப வந்து ஒரு 40 வருஷமா இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்க. ஓகேங்களா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ மக்கள் வந்து ரீச் ஆகுறதும் சரி, இந்த ஊர் வந்து அப்படி இருந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க
8: மேம்? ஆக்சுவலி வந்து இப்போ இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தான்பேட் ஒரு அழகா இருக்கும் மேடம். இந்த ரோடு இந்த பாண்டி டு விழுப்புரம் ரோடு வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டு சைடும் மரம் சூழ்ந்து அந்த இடமே வந்துட்டு ஒரு இதுக்குள்ள டனலுக்குள்ள போற மாதிரி இருக்கு மேடம். இன்னைக்கு ஆனா ரோடு பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு ரோடு அகலப்படுத்திட்டு ஒரே வெயில் வெளியில வரவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு.
7: அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாருங்க,
8: அது ஒரு வருத்தம் தான். டிஃபரன்ஸ் கிடையாது, வருத்தம் தான் மேடம். அது மரத்தை வெட்டிட்டு ரோடு என்ன மேடம் ஆக போகுது, ரோடு பெருசா போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்க குளங்கள் ஏரிகள்லாம் நிறைய இருந்துச்சு மேடம். ஸோ அதனால சின்ன பசங்க விளையாடும் போது நாங்க நிறைய பேர் விளையாடி இருக்கோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா அது எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டு ஒரே ஒரு குளம் நீங்க கூட இங்க பாத்தீங்கன்னா மெயின்ல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை புனரமைச்சிட்டு இருக்காங்க. வில்லியனூர் இருக்கு மேடம், பக்கத்துல வில்லியனூர் இருக்கு. வில்லியனூர் வந்து ஃபேமஸ் மேம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சுத்தி இருக்கிற இடம் வந்துட்டு வில்லியனூர் வந்து ஒரு பெரிய இடம். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கூட பார்க்கும் அருமத்தபுரம், முத்துப்பிள்ளை பாளையம் இருக்கு, கரம்ப இருக்கு. ஸோ இந்த சுத்திரி பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ், ஃபேமஸ் ஸ்கூல்ஸ், ஆதித்ய தியாகன் காலேஜ், பிரைவேட் காலேஜ், கேட்டரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், கோவில்கள், மசூதி, இங்க பாத்தீங்க வெளியூர்ல ஃபேமஸ் சர்ச் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருந்து எல்லா ஊருக்கும் போறதுக்கான பஸ் வசதி இருக்கு. விழுப்புரம் மெயின் ரோடு. ஸோ அதனால வந்து நீங்க விழுப்புரம் போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து எந்த பகுதிக்கு வேணாலும் நீங்க விழுப்புரத்துல போய்க்கலாம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு மேடம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த வில்லியனூர் இந்த சைட்ல இருக்க கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ஸோ நீங்க டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏறி தான் சென்னைக்கு போவாங்க ரெகுலர் ட்ரெயின்ல. ஸோ இது ரயில்வே ஸ்டேஷன். பாண்டிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சின்னப்பாபு சமுத்திரம் தான். ஸோ இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி தான் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க.
7: என்னென்ன ஊர்ல இருந்து வந்தா
8: பாண்டியிலிருந்து வரீங்கன்னா வில்லியனூர் பஸ் ஏறினீங்கன்னா இங்க வந்துடலாம். மதகடிப்பட்ட பஸ் ஏன்னா வந்துடலாம். விழுப்புரம் பஸ்ல கேட்டீங்கன்னா கூட வந்துடலாம். நீங்க விழுப்புரத்துல இருந்து வரீங்கன்னா வில்லியனூருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுல்தான்பேட் தான். நீங்க வில்லியனூர் பைபாஸ் அந்த எம்ஜிஆர் ஜங்ஷன் சொல்லுவாங்க, நீங்க அங்க இறங்கினீங்கனாலே சுல்தான்பேட்டு. நீங்க அதே மாதிரி விழுப்புரத்துல இருந்து ட்ரெயின்ல கூட வரலாம் மேடம். பாண்டி டு விழுப்புரம் வந்து லோக்கல் ட்ரெயின் ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட வந்து வில்லியனூர் ஸ்டேஷன்ல இறங்கி சுல்தான்பேட் ஜஸ்ட் வாக்கபிள் தான் மேம். ஸ்டேஷன் பேர் என்னமோ வில்லியனூர் தான் மேம், ஆனா அது இருக்கிறது சுல்தான்பேட்டை தான்
7: இருக்கு. இப்ப வந்து பஸ் ரூட்டு தாண்டி இப்போ மக்கள் வந்து பயணப்படுறாங்க இல்லையா, இல்ல ஒரு பயணம் வந்து கடந்து போகும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும் அப்படின்னா எதனால?
8: எங்களுக்கு தான் மேடம் அது வித்தியாசமா ஃபீல் ஆகும். மக்கள் பயணம் பண்ணவங்களுக்கு அப்படி தெரியும் அவங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்னா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா மாதிரி பரோட்டா சாப்பிடறதுக்கும் இங்க பரோட்டா சாப்பிடறதுக்கும் இது ஃபீல் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற உணவு முறை எப்படின்னா பாரம்பரியமா சுல்தான்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ல நாங்கள் உணவு கிடைக்கும்.
7: ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி ஓகே, எஃப்எம்ல கேட்டிருக்கீங்களா? ஓகே, ரெகுலரா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, நீங்க கேட்டிருக்கிறது நம்ம புதுவை நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
9: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
6: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நேரம் பாத்தீங்கன்னா 8:49 மணித்துளிகள் ஆயாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ நிறைவா சாண்டி சுல்தான் பேட்ல இருந்து நமக்கு ஃபைனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
7: ஃபைனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேட்ட உடனே யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,

0: கடை தாங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்கிற ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆங்கிலேயர்களுக்கு பயம்னு சொல்ல, ஆங்கிலேயரை தாண்டி அவங்களோட முற்றுகையை தாண்டி சுல்தான்கள் வந்து ஒரு பெரிய தோப்பு மாதிரி இருந்த பகுதியில வந்து தங்கி இருந்தாங்க. ஸோ அந்த பகுதி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுல்தான்கள் தங்கியிருந்த தோப்பு பகுதி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து மருவி வந்து சுல்தான் தோப்பு பேட்டை வந்து சுல்தான் பேட்டை அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. ஸ்ரீரங்கத்துல வந்து காரன்வாரிக்கு வந்து முற்றுகை இட்டப்போ அந்த காவேரி ஆற்றுப்படுக்கையை தாண்டி ஒரு 1600 மீட்டர் தாண்டி மக்கள் வந்து முற்றுகை அவங்க கண்ணப்படாம தங்கி இருந்த இடம் வந்து இந்த சுல்தான் பேட். அதனாலதான் இங்க வந்து சுல்தான் பேட்டுன்ற பேர் வந்து வந்திருக்கு. கேக்குறதுக்கே ஒரு காலையில ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நிறைய இடம் இதே மாதிரி நமக்கு தெரியாத ஹிஸ்டாரிக்கல் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தோண்டி எடுக்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க கேட்டு இருக்கிறது நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்த ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே தாண்டி. ஸ்டுடியோல இருந்து ஹெல்ப் பண்ண ஆர்ஜே தீபா அவர்களுக்கு பாய் சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட நான் ரெடி, நீங்க ரெடியா எஃப்எம் கேட்டுட்டு தொடரலாம்.
1: தேங்க்யூ சாண்டி. ஸோ ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க சப்போர்ட்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக டைமும் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சுல்தான் பேட் சூப்பரான பிளேஸோட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நம்மளோட அஜய் சாண்டி. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு தேங்க்ஸ். ஸோ நிகழ்ச்சி நிறைவாக ஒரு ஸ்பாட்டோட உங்களுக்கு நிறைவாக வரக்கூடிய பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

நேரம் 8:55 நிமிடம். தொடர்வது முகத்தில் வருவா சைபா.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இருக்கிற குழப்பத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னார் என்னுடைய நண்பர். ஏதோ இதுவரைக்கும் அது பிடிக்காத மாதிரி என் மனசுல குழப்பமே இல்லை, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அது அவருக்கே அவரை பத்தி தெரியாம சொல்ற ஒரு வார்த்தை. இது ஒரு பெரியவர் சொன்ன வழி. அது என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தனி அறைக்குள்ள நுழைஞ்சு பூட்டிக்குங்க, ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்ருங்க, உங்கள் மனசில் வர்றதை கொஞ்சம் கூட மறைக்காமல் சத்தம் போட்டு சொல்லுங்கள், என்னென்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லி முடணும், கொஞ்சம் கூட மறைக்கக்கூடாது, அடுத்தவங்க காதில் விழுந்துருமேலாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லி பண்ணணும், அதில் அர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க, சத்தம் போடுங்க, ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் பேசுனதையெல்லாம் போட்டு கேளுங்க. அது எப்படி இருக்கும்னா, பைத்தியம் பிடிச்ச ஒருத்தரோட பேச்சை நீங்கள் கேட்குறது மாதிரியே தோணும். எவ்வளவு அபத்தமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத துண்டுகள் நம்ம மனசுக்குள்ளே மிதக்கிறதும் விளங்கும். இது வந்து உண்மை, நீங்கள் வேணும்னா நியாயமாக சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னது உண்மைன்னு புரியும். இதுக்கு அர்த்தம் என்ன? பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறவனுக்கு 100% பைத்தியம் பிடிச்சிருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு போகலை அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம நிலை வெளியில் தெரியறதில்ல. வெளியில் நாம் சரியான மனநிலையில் இருக்கிறதாக தெரிகிறோம், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். மற்றவங்கக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமா பேசிவிடுறோம்? மற்றவங்கக்கிட்ட இருந்து நாம் நிறைய மறைச்சி விட்றோம், நினைக்கிறது பூரா தினமும் பேசிவிடுறதில்லை யாருக்கிட்டையும். இதுக்காக நாம் தினமும் காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சந்திக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகமூடி மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறதில்ல. இதில் நாம் மற்றவங்கள மட்டும் ஏமாத்துறதில்லை, நம்மளையும் நாமே ஏமாற்றிக்கிறோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகத்தை மாற்றிக்கிட்டு பொய் முகத்தோடு காட்சி அளிக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே கவனிக்கிறதில்ல. அதனால் நம்ம உண்மையான முகம் எதுங்கிறது நமக்கே புரியாமல் போயிடுது. நம்முடைய பொய்களை நாமளும் நம்பிக்கிட்டு மற்றவங்களையும் நம்ப வைக்கிற காரியத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மனசிலிருந்து குழப்பங்களை நீக்கிறது எப்படி, நிதான நிலையை அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெரியவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைக்கிறான்? மற்றவங்கள பைத்தியம்னு நினைக்கிறான். தனக்கு பைத்தியம்ங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா அதை அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே அவன் நிதான புத்தி அடையிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிடலாம். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் நிதானம் தவறிய நிலையில் இருக்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டு அதை நல்லா உணர்ந்துவிட்டால் போதும், நிதான நிலைக்கு நாம் முன்னேறிடலாம். நமக்கு ஏற்படுற விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்புங்கிறத மனசில் இருத்திக்கணும். நமக்குள்ளே ஒரு சரியான மையத்தை ஏற்படுத்தி அதில் நமக்கு நாமே எஜமானனாக உட்காந்துக்கணும். சரியான திசையில் நம்மளை நாமே கொண்டுகிட்டு போகணும். இந்த வேலையில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால் அதுக்கப்புறம் நாம் பொய் முகத்தோடு அலைய வேண்டிய அவசியமில்லை. உண்மை முகத்தோடு நிதான வழியில் பேரானந்தம் அடையலாம், சிரித்து வாழலாம். இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லெவலில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு முன்னேறலாம். நமக்கு தெரிஞ்ச முகம்லாம் வேறு மாதிரி. ஒரு ஆள் கேட்டான் இன்னொருத்தங்கிட்ட, ஏன் சார் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி முகத்தோடு 9 பேர் வரைக்கும் இருக்கிறதாக சொல்கிறாங்களே, அது சாத்தியந்தானான்னா. சாத்தியந்தான், ஏன் அப்படி கேட்குறேன்னா அவன். அதுக்கு இல்லை, போன மாதம் உங்ககிட்ட நான் வாங்கியிருந்த 1000 ரூபாயை நேற்று ஒன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து திருப்பி வாங்கிட்டு போட்டான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னானா இவன். இப்படி முகங்கள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும். அப்படி பேசினா அதாவது உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற உண்மை. அதனால் நாம் வந்து இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் பழகும் பொழுது நம்முடைய உண்மையான முகம் எது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் வாழ்க்கையில் குழப்பமில்லை.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இச்சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளி கணிசமாக குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் வாரணாசியிலிருந்து வத்நகர் வரை மேற்கொள்ளப்படும் சேவா யாத்ராவில் பங்கேற்றுள்ள பயணிகளுடன் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், நாடு முழுவதிலும் உள்ள பெண்கள் அதிக அளவில் சுயசார்பு மற்றும் பொருளாதார ரீதியிலான அதிகாரம் அளித்தலை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அக்டோபர் 5 தேதி மிசோராம் செல்கிறார். ஃபாக்லாந்து வெங்கிலில் உள்ள இளைஞர் பொழுதுபோக்கு மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் 81வது கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் நடைபெற்ற இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ட்ரோய்கா அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இணை தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் இந்தியா GCC கூட்டு செயல் திட்டம் 2024-28 முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த பொருளாதார நாடுகளின் காப்புரிமை மற்றும் வேலைவாய்ப்பு தரவுகளை ஆய்வு செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய ஆய்வறிக்கை ஒன்றின்படி செயற்கை நுண்ணறிவு நீண்ட காலத்தின் ஒட்டுமொத்த தொழிலாளர் உற்பத்தி திறனை 3.8% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் AI தொடர்பான கண்டுபிடிப்புகளின் விரைவான விரிவாக்கம் ஏற்கனவே அளவிடக்கூடிய உற்பத்தி திறன் உயர்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 மண்டலங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று நடைபெறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று காலை 11 முதல் மதியம் 1 வரை நடைபெறவுள்ளது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திலும், காவல் கண்காணிப்பாளர்கள் ஸ்ருதி எஸ் எரக்கட்டி பெரியகடை காவல் நிலையத்திலும், திரு வம்சிதர் ரெட்டி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திலும், திரு ஜிந்தா கோதண்டராமன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலும், திரு வரதராஜன் ஏனாம் காவல் நிலையத்திலும், திரு தனசேகர் பல்லூர் காவல் நிலையத்திலும் பொதுமக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுவையின் இரத்த ஓட்டம் 102.8 மெகாஹெர்ஸில் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் பாடலா மாத்தின் உங்க காதுகளுக்குள்ளார வைப்ரேஷன் உருவாக்குற ஒரே இசை சிம்மாசனம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:45 நொடிகள். நோ கியூ நோ வெயிட்டிங், பழைய மெத்தடை எல்லாம் எடுத்து ஓரம் கட்டுங்க. உங்க ஸ்மார்ட் போனை எங்களோட டிஜிட்டல் ஸ்டுடியோவோட கனெக்ட் பண்ற ரியல் மேஜிக். உங்க கட்டை விரல் டைப் பண்ற மெசேஜ்ல இங்க மியூசிக் பிறக்கும். இது நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் கொண்டாட்டம். இணைய வழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசை சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு லீட் பண்ண வார்த்தைகளாலே புதுவை வசியம் செய்ய ஆன் தி மைக் உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனு. நான் இப்போ ஆன் தி வேலை இருக்கேன். மக்களே, நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அளவிட முடியாத அன்பும் மெசேஜ்களும் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது நோ கால்ஸ், நோ வாய்ஸ் நோட்ஸ், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது உங்க மொபைல் எடுங்க, 7598510505 என்ற நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டும் அந்த பாட்டை இங்க பிளே பண்ண நான் உங்க ஆர்ஜே சீனு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில முதல் பாடல் திருமலை திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விருப்பமா கேட்டும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேர்கள் யாரான்னு கேட்டீங்கன்னா தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவையின் மியூசிக் பார்ட்னர், நம்பர் ஒன் மியூசிக் பார்ட்னர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2.

89.8 டிஜிட்டலா இதயங்களை இணைக்கும் இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழை அல்ல, பெருமழையே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் திறந்தாலே உங்களுடைய அன்புதான் நிரம்பி வழியுது. அந்த அன்போட நம்ம வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்டிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கொழுமங்குண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் பசும்பொன் திரைப்படத்திலிருந்து. அவருக்கான பாடலை இப்ப நம்முடைய நேஷன் நாம கேட்கலாம். நீங்களும் இன்னும் பாட்டு கேட்கலினா உடனே 7598510505க்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை FM Rainbow கேட்டு ரசிக்கலாம்.

புதுவையின் இதய துடிப்பு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஸ்மார்ட்டான நேயர்களுக்கு ஸ்மார்ட்டான ஷோ. இது இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவோட கிரேஸ் இப்ப புதுவை முழுக்க விருன்னு பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா பாட்டு கேட்ட உரிமை கொண்டாடி இருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பிரீதா. இவங்க விரும்பி கேட்டு இருக்கிற பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். ஜஸ்ட் கீபோர்ட் மேஜிக் மக்களே 759851 0505 என்ற எண்களுக்கும் உங்க ஃபேவரட் பாடலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 க்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: இசையின் வர்ணஜாலம் 102.8 FM ரெயின்போ புதுவை. நோ கால்ஸ் ஒன்லி டெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோவை பாராட்டி ஆயிரக்கணக்கான, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பல மெசேஜ்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் VIP நேயரான அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி சீதாலட்சுமி அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு தான் இப்ப நாம ஏர்ல இறக்க போறோம். அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, தளபதி படத்திலிருந்து ராக்கம்மா திரைப்பட பாடல தான் நாம இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போறோம்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகள் தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஏஷியன் கேம்ஸ் 2026 கி அப்டேட் கா
2: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
3: स्वागत है आप सबका एशियन गेम्स 2026 की ताजा अपडेट में. मैं हूं मोहम्मद शाहिद आजमी और मेरे साथ हैं दर्पण टिकिया. तो चलिए इस घंटे की अपडेट की शुरुआत करते हैं. पहले बात करेंगे मैराथन की, जहां भारत

0: IG 名古屋。
1: और अभी आप एशियन गेम्स 2026 की अपडेट सुन रहे थे और ये है।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்றென்றும் புதுவையின் மகுடம் எஃப்எம் ரெயின்போ, புதுவை 102.8. புதுவையின் ஃபேவரட் டிஜிட்டல் பார்ட்டியான இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 9:36 15 நம்ம ஷோவுக்கு வர ஃபீட்பேக் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து யார் விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கடலூர்லேருந்து ஒட்டி சுரேஷ் இவர் தான் விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 7598 51005 என்ற நம்பரை சேவ் பண்ணி இப்பவே டெக்ஸ்ட் தட்டி விடுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டு எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிங்க.

0: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கும் மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: புதுவையின் ஆக்சிஜன் உங்க 102.8 FM ரெயின்போ புதுவை கட்டை விரலால் கேட்டிட முடியும். இங்க பாட்டு, இது இணைய வழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. மக்களே, நம்ம ஷோவோட சக்சஸுக்கு காரணமே உங்களுடைய இதயம் கலந்த அந்த பாராட்டுகளும் அன்பும் தான். இப்ப நம்முடைய வாட்ஸ்அப் நேயர் வந்து பாட்டு கேட்டிருக்காங்க. எந்த படத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா, சோலையம்மா திரைப்படத்துல இருந்து. இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடு சோலையம்மா திரைப்படத்துல. எந்த நேயர்னு கேட்டீங்கன்னா, குத்தாலத்திலிருந்து கே சிவசுப்பிரமணியன். நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான பாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதுக்கு நீங்க செய்யணும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598551 0505 என்ற எண்ணிற்கு.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

காதுகளில் தேன் பாயும் 102.8 FM ரெயின்போ புதுவை வயர்லெஸ் வேர்ல்டின் மாஸ் ஷோ இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நம்ம ஷோவுக்கு பொழியும் பாராட்டு மழையில் அணிஞ்சுக்கிட்டே நாம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இப்ப வந்து பாடல் கேட்டிருக்காங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னையிலிருந்து சென்னை அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம், இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்தான். அந்த பாடல் தான் இப்ப நம்முடைய நேர்ச்சியில நாம கேட்க போறோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: என்றென்றும் புதுவையின் மகிழ்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு மியூசிக் சவாலோட இறுதி கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம் மக்களே. இன்னைக்கு நம்ம இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் பொன்னி ஷோவுக்கு நீங்க காட்டின பாராட்டுகளுக்கும் அன்பிற்கும் நன்றிகள் போதாது. நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸ்ல பாராட்டு மழை பொழிஞ்சதோடும் நூற்றுக்கணக்கான நேயர்கள் பாடல்கள் கேட்டிருக்கீங்க. ஆனா நேரமின்மையால சில கியூட்டான வாட்ஸ்அப் நேயர்களின் பாடல்கள் வந்து நம்மளால பிளே பண்ண முடியல. ஆனாலும் உங்க பேர்களை சொல்லாம உங்களுக்காக அந்த கௌரவத்தை கெத்தான நான் கொடுக்காம போக மாட்டேன். யார் யாரெல்லாம் விருப்ப பாடலை கேட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், அசாம்லிருந்து ஹிதேந்திரதாஸ் மாதவரத்திலிருந்து சரஸ்வதி, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், திருவண்ணாமலை பர்வின், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம், கடலூர்லேருந்து பிரவீனா, திட்டக்குடியிலிருந்து கல்யாணி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், நெய்வேலி அமுதா, ராம்பாக்கம் ராமு, விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, மூலச்சத்திரம் சரஸ்வதி, கடலூர் ஜெயபிரபா, திருமழிசை நாகராஜன், அஸ்வினி, ரோஹித், அரசன், ஹஷ்விதம், கூத்தப்பாக்கத்திலிருந்து சிவகுமார், இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா விரும்பி பாடலை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பரவாயில்ல, நம்ம வாட்ஸ்அப் சோட்டோட நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நாளைக்கு கேட்கலாம். அதாவது இன்னைக்கு மிஸ் ஆன நம்ம ஸ்டார் நேயர்களுக்கு நாளைக்கு நம்ம ஷோவில் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் விண்டோ 7598510505 மறுபடியும் ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஷோ ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்லேயே ஃபர்ஸ்டா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டை நீங்க தட்டி விடுங்க. இணைய வழியில இதயங்களை இணைத்த அனைத்து ரெயின்போ நேயர்களுக்கும் பெரிய நன்றி. இசைக்கு என் கார்டே கிடையாது, ஸோ உங்க வைபை எப்பவும் குறையாம வச்சுக்கோங்க. இன்றைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் பொன்னி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களிடம் விடுவது உங்க மியூசிக் பார்ட்னர் அஜய் சினு.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். நியூயார்க்கில் இன்று

உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட அமர்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள், பிரதமர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். யுபிஐ விவகாரம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும், யுபிஐ கட்டணம் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய்க்கு குறைவான பரிவர்த்தனைகளுக்கு நிச்சயமாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் இலக்கிய மற்றும் கலாச்சார திருவிழாவை நேற்று தொடக்கி வைத்து பேசிய அவர், யுபிஐ கட்டணத்தில் அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சரசௌகான் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றதா. இக்கூட்டத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய்கள், தாழ்வான மற்றும் வெள்ள அபாய பகுதிகள், புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவசர கால மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் மராத்தான் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று இந்திய ஓட்டப்பந்தய வீரர் சவான் பர்வால் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் இப்பிரிவில் 44 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றல் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து என்ன வகையான க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து பிடிக்காத சப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்டே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த சயின்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட நேயர்கள்லாம் வந்து என்ன மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரெடியாக இருங்க. நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லைட்டர் ஹெவியர் அப்புறம் புதுசா என்னெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ் என்னென்ன தனிமங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். சோ கெட் ரெடி. ஸோ க்வெஸ்சனே சொல்லலாப்பா, அதுக்காட்டி நம்ம நேயர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில. ஸோ நம்ம வேதியியல் இருக்கு இல்லையா, வேதியியல்ல மிகவும் ரொம்ப இலவான, அதாவது ரொம்ப லைட் வெயிட்டான குறைந்த அணு எடை கொண்ட தனிமம் எது? இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ என்னப்பா இப்படிலாம் வந்து குழப்பறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது, வேதியியலில் ரொம்ப இலவான குறைந்த அணு எடை கொண்ட தனிமம் எது? ரொம்ப ஈஸியானது, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 22716760 மற்றும் 22717070 என்று எண்களில். ஸோ உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க பையா திரைப்படத்துலேருந்து.

0: கேட்ஸ் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10 மணி, 10 நிமிடம் 7 மணி துளிகள் ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் லைட்டர் வெயிட்டர் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து வேதியில் ரொம்ப வந்து லைட் வெயிட்டான குறைந்த அணு எடை கொண்ட தனிமம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?

0: ஆதிபலத்திலிருந்து பலராம் பேசுறேன் மேடம்.
1: ஓகே பலராம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: க்ளூ கொடுங்க மேடம்.
1: க்ளூ கொடுக்க ஆப்ஷன் கொடுக்குவோம் உங்களுக்கு, மூணு ஆப்ஷன் கொடுக்கறேன் சரியா? ஆக்சிஜன், ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி நைட்ரஜன்.
0: நைட்ரஜன் மேடம்.
1: நைட்ரஜனா? ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்களா? ஓகே சார், தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி. ஸோ நம்மளுடைய கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஷின் நினைச்சு யோசிச்சிட்டாரு அவரு. வேதியியலில் மிகவும் ரொம்ப லைட் வெயிட்டான குறைந்த அணு எடை கொண்ட தனிமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன், அதாவது ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் தான் சரியான விடை. ஸோ யாரெல்லாம் வந்து ஏ நான் இதான்ப்பா கெஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டஸ்ட் வேதியியல் கெமிஸ்ட்ரியில் லைட்டஸ்ட் தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஹைட்ரஜன் நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய அடுத்த கொஷின், உலோகங்கள் மெட்டலில் வந்து ரொம்ப வந்து லைட்டஸ்ட் எது, இலகுவான உலோகம் எது, இதுதான் அவங்களுக்கான அடுத்த கொஷின். உலோகங்களில் மிகவும் இலகுவானது எது? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஸோ க்ளூ தரணும் அப்படின்னா அதோட லெட்டர் வந்து எல்லில் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள்ல. ஸோ ஹைட்ரஜனில் நம்ம கிட்ட பாட்டு கிடைக்கல, ஸோ அதனால ஆக்சிஜனில் பாட்டு போடுறவங்களுக்கு கவன் திரைப்படத்துல பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பிடிக்காத சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டா எப்படிப்பா அப்படின்னு நீங்களாம் நினைக்க கூடாது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லாஸ்டா என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலோகங்களை மெட்டல்ல இருக்கக்கூடிய லைட்டஸ்ட் மெட்டல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். உங்களுக்கு க்ளூவும் வந்து எல்ல ஸ்டார்ட் ஆகும்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் வந்து சக்சஸ் பண்றாரா இல்ல டவுன் ஆகுறாரான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் சார். சோ உங்களோட வாய்ஸ்ல இருக்க எனர்ஜியை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் உங்களுடைய லக்கி நெய்ய சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
3: லித்தியம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டான விலை கொடுத்துருக்கீங்க. நன்றி பாராட்டுக்கள்.
3: தேங்க் யூ மேம், பை பை
2: பை. சோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் ஆன் ஸ்பாட் நம்ம கொடுப்போம். வணக்கம். ஓ ஓகே, அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, சந்திரசேகர் சார் கொடுத்த ஆன்சர் வந்து கரெக்டான விடை. ஸோ லித்தியம் அப்படின்றதா கரெக்டான. ஸோ மெட்டல்லே ரொம்ப லைட்டஸ்ட் மெட்டல் எதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க அப்படி கண்ணை முட்டிட்டு சொல்லிடலாம் லித்தியம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதில நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம லைட்டஸ்ட் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஹார்டஸ்ட், உலோகங்கள்லயே மிகவும் கடினமானது எது? உலோகங்கள்லயே மெட்டல்ஸ்லயே இருக்கக்கூடிய ரொம்ப கடினமானது எது? இதுதான் உங்களுடைய தேர்ட் க்வெஸ்சன் ஆஃப் கெட் செட் கோ. ஸோ ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770. ஸோ மெட்டல் அப்படின்னு சொன்னது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இரும்பு தானே. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு பாடல் உங்களுக்காக எந்திரன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டேன் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 10:24 நிமிடம் ஆயாச்சு. சோ கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து உலோகங்களை மிக கடினமானது, அதிக அடர்த்தி கொண்டது அப்படின்னு நம்ம க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். உலோகங்களை மிக கடினமானது. சோ நமக்கான ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், எழுதி போட்டிருங்க. சுரேந்தர் பேசுறேன்
2: மேடம். சுரேந்தர் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
2: மேடம். ஓகே, நம்ம கெஸ் பண்ணிடலாமா ஆன்சரை? ஆ,
3: கெஸ் பண்ணிடலாம்.
2: ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: தென்பேர் கணேஷ் ராஜா.
2: ஓகே கணேஷ் ராஜா சார், சொல்லுங்க, என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ரொம்ப
2: பண்ணும்போது ரொம்ப கடினமானது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுனா நம்ம லிட்ன்ற ஈயத்தை வந்து நம்ம ரொம்ப கடினமானது, இதுதான் ரொம்ப வந்து அடர்த்தி, அதிக அடர்த்தி அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதை விட 2 மடங்கு அதிக எடை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்மியம் அப்படின்றது தான். ஸோ இந்த ஆஸ்மியமானது எந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன் ஒரு பேனா, அந்த பேனாவோட முனை கூட, அந்த நிப்பு கூட இந்த ஆஸ்மியம் இதில் மெட்டலில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார தொடர்புகள், அதுக்கப்புறம் அதிகமான தேய்மானம் ஏற்படக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த ஆஸ்மியம் மெட்டல் மூலியமாக வந்து செஞ்சுருக்காங்க.

அதனால் வந்து தேய்மானம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உலகத்திலே சாரி உலோகங்களே ரொம்ப கனமான அதிக அடர்த்தி கொண்டது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து ஆஸ்மியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சரியான விடை. யாரெல்லாம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம மூவ் ஆவோம். ரொம்ப பழமையான, ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து உலோகங்கள்லேயே வந்து ரொம்ப லைட்டஸ்ட் அப்புறம் ரொம்ப ஹார்டானது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ பழமையான உலோகம் ஓல்டஸ்ட் மெட்டல் எது, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓல்டஸ்ட் மெட்டல் எது? ஸோ இந்த மெட்டலை நீங்கள் வந்து அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு கால் பண்ணலாமே. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில். ஸோ ஓல்டஸ்ட் மெட்டல், பழமையான உலோகம் எது?

0: தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம்.
1: In squash, mixed doubles have won a bronze medal and the other silver medal has come from the shooting range where in the 50-meter three position, the trio of Ashi Choksi, Tilotuma Sen and Vidarsha Vinod have won the silver medal in the women's team event. The individual event also just came to an end.
2: Ji, bilkul, mahilaon ki 50-meter three position yani three-peat shooting spardha mein Bharat ko vyaktigat padak nahi mil saka. Tilotuma Sen chauthe sthan par रहकर पदक से चूक गई, जबकि विदर्शा विनोद पांचवें स्थान पर रही।

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட்ஸ்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:35, 38 மணி துளிகள் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து லாஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம்னா பழமையான உலோகம் ஓல்டஸ்ட் மெட்டல் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் சரியான விடை சொல்றாரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புதுவையில இருந்து ஆசிட்டங்க பேசுறேன்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
2: அதாவது ஓல்டெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா இரும்பு தான் மேடம். அந்த காலத்துல இருந்து ரொம்ப புழக்கத்தில் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் இந்த நாகரிகத்தெல்லாம் முதல் கண்டுபிடிச்சு இரும்பு தான். அது கொஞ்சம் ஆர்டெஸ்ட் மெட்டல், ரொம்ப பழமையானது. இன்னும் பழமையானது எடுத்துக்கிட்டா நிலக்கரி மேடம்.
1: நிலக்கரி,
2: நிலத்துக்கு அடியில் நிலக்கரி ரொம்ப பழமையானது. அதே

0: அது வந்து வெட்டி வெட்டி எடுக்கலாம். இது வந்து தாதுக்களை எடுத்து உருக்கி தான் அப்புறம் செய்ய முடியும் இரும்பு.
1: ஓகே,
0: தாமிரம்.
1: பயன்படுத்தப்பட்ட மிக பழமையான உலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பர் தான் சரியான விடை. சோ யாரெல்லாம் வந்து சரியான விடை கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நம்மளுடைய கெமிக்கல் வேதியியல்ல வந்து ரொம்ப பழமையான தனிமம். சோ அவர் நியர்பை ஆன்சர் கொடுத்துட்டாரு, நீங்க அதை வச்சு நீங்க வந்து சொல்லலாம். மாசி தம்பி சார் வந்து ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி வந்துட்டாரு. சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழமையான தனிமம் எது, ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில வேதியியல்ல பழமையான தனிமம் எது, இதுவுமே சீல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள்ல.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:43 ஆயாச்சு எக்ஸாக்டா. சோ நம்மளோட நிகழ்ச்சியில வந்து லாஸ்டா என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு பழமையான தனிமம், பழமையான மெட்டல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம். நல்லா இருக்கோம் ராஜகோபால் சார், சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ஆன்சர் என்ன?
5: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
4: ரொம்ப நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே, நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாமா? பழமையான தனிமம் மெட்டல். சோ ஒரு லாஸ்ட் ஓல்டஸ்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து கேட்டிருந்தோம், ஓல்டஸ்ட் மெட்டல் அவர் வந்து காப்பர்னு விடை கொடுத்திருக்காரு. சோ அடுத்த நேருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். வணக்கம்.
6: ஹலோ,
4: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: நெல்லிக்குப்பத்துல இருந்து மகேந்திரன் பேசுறேன்.
4: மகேந்திரன் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: ஆ, கண்டுபிடிச்சேன். காப்பர்.
4: காப்பர். காப்பரா? ம்,
6: ஆமா மேடம், காப்பர்.
4: ம், ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி.
6: நன்றி மேடம்.

0: ஓகே, நம்மளோட நிகழ்ச்சி வந்து பழமையான தனிமம் ஓல்டஸ்ட் மெட்டல் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ஓல்டஸ்ட் மெட்டல் வந்து காப்பர். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஓல்டஸ்ட் எலமெண்ட் கேட்டிருக்கோம். ஸோ ஓல்டஸ்ட் எலமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்றது தான், காப்பர் அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஸோ அறிவியல் பூர்வமாக ஆய்வகத்தில் வந்து கண்டறியப்பட்ட முதல் தனிமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்பரஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆதி காலத்தில் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பழமையான மனிதர்கள் வந்து இதை தான் வந்து காப்பரை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான விடை கொடுத்த சரியான விடை கெஸ் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சி பாடல் வந்து கேட்கலாம் வாங்க, குட்டி திரைப்படத்திலிருந்து.
1: Hey, ah ha, hey,

சோ நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சி நம்ம கேள்வி சொல்லலாம், அப்படியே சாங் போட்டோம் பாத்தீங்களா உங்களுக்காக. சோ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அனைவராலும் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பம் எது? இப்ப எல்லாராலுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க நியூவஸ்ட் தொழில்நுட்பம் எது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சோம் கால் பண்ணலாம் இப்போ பிரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று என் கல்லை.

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து அனைவராலும் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இப்ப கரெக்டா எல்லாருமே அந்த தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கார்டு கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன டெக்னாலஜி அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடலாம். ஸோ நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர் சரியான விடை சொல்றாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
3: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
2: ஓகே சாம்பசிவம் சார், சொல்லுங்க, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடுவோம்.
3: ஏஐ தொழில்நுட்பம்.
2: ஏஐ தொழில்நுட்பம், சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள்.
3: தேங்க்யூ மேடம்.
2: ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஓகே.

ஏ அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப எல்லாருமே ரொம்ப வேகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவிலும் பரவலா பயன்படுத்தக்கூடிய நியூ டெக்னாலஜி எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஏஐ டெக்னாலஜி. ஸோ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப எல்லா காலேஜஸ்லயுமே இந்த குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப எல்லாமே வந்து ஏஐ டெக்னாலஜியில எது நீங்க கேட்டாலும் அது உங்களுக்கு பதில் சொல்லும். எது நீங்க எனக்கு இந்த இமேஜை மாத்தி கொடு அப்படின்னு சொன்னாலுமே அந்த இமேஜை வந்து அழகா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. ஸோ அனைவராலும் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பம் எது அப்படின்ற கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இதுதான் வந்து சரியான விடை. யாரெல்லாம் வந்து சரியா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள்.

கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறுவத்தனத்துக்கு வந்தாச்சு. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 10:57 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு லைட்டஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், ஹார்டஸ்ட் அப்படின்னு நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம். சோ கண்டிப்பா வந்து எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய நேர்களா வந்து பயங்கரமா பங்கேற்று தன்னோட கேள்விக்கு பதில வந்து தெரிவிச்சாங்க. சோ தேங்க்யூ, தேங்க்யூ. நம்மளோட நிகழ்ச்சி சிறப்பிச்ச அனைத்து நேர்களுக்கும், நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நினைத்த சார்பாக நன்றி. நிறைவாக வரக்கூடிய பாடல் நேபாளி திரைப்படத்துல இருந்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவில் மன்மோகன் சிங் பொது வாழ்வில் பல ஆண்டுகளை செலவிட்டு நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பிற்பகல் 2 மணியளவில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள குந்தாராவில் கூட்டுறவுத்துறையில் மகளிர் மேம்பாட்டுத் திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பின்னர் அமிர்தபுரியில் நடைபெறும் அமிர்த கீர்த்தி புரஸ்கார் விருது வழங்கும் விழாவிலும் கலந்து கொள்கிறார். இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கேரளத்திற்கு வருகை தருகிறார். மாதா அமிர்தமையின் மண்டபத்தில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் அவர் பலராமபுரத்தில் உள்ள எஸ்யூடி மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குதல், ஈரானிய எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை விலக்குதல் மற்றும் லெபனானையும் உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை கடைபிடித்தல் ஆகிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றினால் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் தனது அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை 7 நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கவும் ஈரான் முன்வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு வெளியில் செய்தி

செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் 40 கிராமங்கள் காசநோய் இல்லாத கிராமங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிக்மரில் நடைபெற்ற காசநோய் தொடர்பான தேசிய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், வரிசை எண் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னங்கள் பொருத்தும் பணி நேற்று நடைபெற்றதா. இப்பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவையின் வீதிகளில் வீசும் கடலோர காற்றுக்கும் நம் மக்களின் அன்பிற்கும் எப்பவுமே ஒரு தனிக்கதை உண்டு. அந்த ஒவ்வொரு கதையையும் இசையோடு இணைத்து மனித உணர்வுகளுக்கு ஒளிவடிவம் கொடுக்கும் ஒற்றை ஊடகம், எண்ணற்ற இதயங்களை ஒரே புள்ளியில் இணைக்கும் உங்கள் அன்பின் முகவரி இதய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:03:25. வாரத்தோட பரபரப்புகள் எல்லாம் விலகி மனதை அமைதிப்படுத்தும் அந்த மாயாஜாலமான நேரம்தான் இந்த நேரம். உங்க வேலை பளுவை எல்லாம் மறக்கடிச்சு ஆன்மாவை தொட்டு செல்லும் ராகங்களை அள்ளித்தரும் ஒரு ரம்யமான இசை பூங்காற்று. இது உங்கள் நேரத்தின் பர்ஃபெக்ட் சில்லோட் பார்ட்னர் மெலடி மேஜிக். உங்கள் உணர்வுகளுக்கு இசையால் வண்ணம் தீட்ட உங்கள் மதிய நேரத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்ற இது உங்கள் அன்பு நண்பன். இசைக்கு மொழி இல்லை, என் மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சினு. நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்ல ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் செஞ்ச ஒரு இம்பாசிபிள் மேஜிக் தான் கேட்க போறோம். சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

உங்க ஹெட்போனுக்குள்ளார ஒரு ராக மழை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நினைவுகளை தட்டி எழுப்புற நேரம் இது. நம்ம மெலடி மேஜிக் வித்யாசாகர் சாரோட மியூசிக்ல உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடின ஒரு செம்ம இதமான மெலடியை தான் இப்ப கேட்க பாருங்க. அந்த மெல்லிய ராகமும் வரிகளும் மனசுக்குள்ளார ஒரு அமைதியை கொண்டு வரும் அந்த ஒரு பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: புதுச்சேரியோட கடலோர காத்து FM ரெயின்போ புதுவை 102.8 இசைப்பாட்டு. கவலைகளை மறக்க இது ஒரு மருந்து, நம்ம மெலடி மேஜிக் தான் உங்க மனசுக்கு மருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் கௌதம் மேனன் காம்போட ஒரு கிளாசிக் ட்ரீட், மாலை நேரத்து வெயில் நம்ம புதுச்சேரி பீச்சில் விழும்போது வர்ற அந்த ஒரு ஃபீல். அரிகரன் நக்குல் கிரிஷ் வாய்ஸ்ல இப்ப வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒரு மெலடி கேட்கலாம்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-2254-1442, 044-2254-1216.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரியின் ஒவ்வொரு சுவாசத்திலும் கலந்திருக்கும் ஒரே அலைவரிசை FM ரெயின்போ புதுவை 102.8. மனசை வருடும் இசையின் ஜாலம் இது நம்ம மெலடி மேஜிக். நேரம் 11:23:54. ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட அறிமுக படத்திலேயே செஞ்ச ஒரு இம்பாசிபிள் மேஜிக் தான் இப்ப கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல மனசை உருக வைக்கிற ஒரு மெலடி வெயில் திரைப்படத்திலிருந்து.

டிஜிட்டல் யுகத்தில் உங்களின் பியூர் மியூசிக்கல் பார்ட்னர். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மனசுக்கு வேணும் ஒரு சின்ன ரிலாக்ஸ், அதுக்கு மெலடி மேஜிக் தான் எப்பவுமே பெர்ஃபெக்ட் சாய்ஸ். நிகழ்ச்சியில இப்ப பரத்வாஜ் சாரோட இசையில சாதனா சர்க்கம் பாடின ஒரு கியூட்டான துள்ளலான மெலடியை தான் கேட்க போறோம். காதுகளுக்கு தேன் வார்க்கும் அந்த ராகம் திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட், விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
4: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
5: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
6: என்றும் உங்கள் இதய துடிப்போடு சிங்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் முடியலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக்கோட வைப்ரேஷன் உங்க கூடவே இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு வித்யாசாகர் சாரோட இசையிலும், கார்த்திக் மற்றும் கல்யாணி நாயர் குரல்கள்ல ஒரு துள்ளலான கிராமத்து காதல் மெலடியை இப்ப நம்முடைய நிகழ்ச்சி நிறைவா கேட்கலாம். எம் மகன் திரைப்படத்திலிருந்து. கடிகாரத்தின் முட்கள் தன் பயணத்தை தொடரலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நாம கேட்ட அந்த மெலடிகள் உங்க இதயத்துல உருவாக்கிய அமைதியும் சந்தோஷமும் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். இன்றைய மெலடி மேஜிக் பயணம் இத்தோடு நிறைவடைகிறது. ஆனால் இசை என்பது ஒரு முடிவில்லாத வானம். அந்த வானத்தில் மீண்டும் ஒரு இசை சிறகடிப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன். இசைக்கு மொழியில்லை FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்கிற்கும் முடிவே இல்லை. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ரசனைக்கு உயிர் கொடுத்த நண்பனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்க ஆர்ஜே. You know.

0: 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான மாரத்தான் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சாவன் பர்வாலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், 4 தசாப்தங்களுக்கு பிறகு ஆசிய விளையாட்டு மாரத்தான் போட்டியில் இந்தியா மீண்டும் பதக்கமேடை ஏறுவதை உறுதிப்படுத்துவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். வங்காள மறுமலர்ச்சியின் தூணாக திகழ்ந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், வித்யாசாகர் கல்வியை சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றியதாகவும், விதவை மறுமணம் மற்றும் பெண்கள் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தனது வாழ்வை அவர் அர்ப்பணித்து இன்றும் சமூகத்திற்கு உத்வேகம் அளித்து வழிகாட்டி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளர் புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா, உலகளாவிய பெருந்தொற்று தயார்நிலை மற்றும் பதிலளிப்பை வலுப்படுத்துவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். சுகாதார அவசர நிலைகளுக்கு அமைப்புகள் திறம்பட பதிலளிக்க தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆய்வக வலையமைப்புகள், அவசரகால ஒருங்கிணைப்பு, சுகாதார பணியாளர்கள் மற்றும் பராமரிப்பு திறனை விரிவுபடுத்த இந்தியா எடுத்துள்ள முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் நாளை மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பண தேவைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்து கொள்ளவும்,

அவசர பண தேவைகளுக்கு அருகே உள்ள ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளதா? ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் கபடி அணி 37-34 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றதா? இத்தொடர் முழுவதும் இந்திய அணி தோல்வியை காணாமல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்திய ஆடவர் அணியும் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஈரானை எதிர்கொள்ள உள்ளதா? இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றல் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இனியதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழ நிகழ்ச்சியில் வந்து பயங்கரமான ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம வந்து நம்மளோட வீட்டு பெண்கள் கிட்ட வந்து போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு முடிவெடுக்கிறோம், முடிவெடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா என்ன, இருங்க எங்கள் வீட்டுக்காரங்களை கேட்டு சொல்கிறேன், இல்லை நான் எங்கள் அப்பாவை கேட்டு சொல்கிறேன், வீட்டு கலந்து அண்ணன் தம்பிக்கிட்டலாம் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான, இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய பாஸ் இருக்காங்க அவங்கள கேட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு ஆண்களை சார்ந்து இருக்கு இல்லையா, அந்த முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அது சம்மந்தமான தலைப்பு தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களின் முடிவெடுக்கும் பங்கு. ஸோ உங்களுடைய முடிவெடுப்பதில் ஆண்களின் பங்கு என்ன, நீங்கள் ஏன் அந்த முடிவெடுக்கிறதுல வந்து உங்களையே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, எதனால் அப்படின்ற கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். முடிவெடுப்பதில் ஆண்களின் பங்கு, இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட டைட்டில். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. ஸோ நம்ம டைட்டில் சொன்னதும் நம்மளுடைய கால் அனல் மாதிரி பறந்து வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லிசனர் நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து தன்னோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. த ஃபயர் லிசனர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன். உங்களுடைய ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முடிவெடுப்பதில் ஆண்களின் பங்கு.
2: சூப்பரா முடிவெடுப்பாங்க மேம், நல்ல டிசிஷன் மேக்கர்ஸ் ஆண்களாக தான் இருப்பாங்க.
1: ஓகே,
2: அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து வேவரிங் மைண்டா இருக்காரு மேம். ஒரு வாட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பின் வாங்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுதான் ஆண்கள் முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி முடிவு அப்படிங்கறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கேட்டுட்டுதான் எல்லா ஆண்களுமே எடுக்கிறாங்க மேம். அது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு.
1: அதிக
2: முடிவு எனக்குரியது அப்படிங்கறத மற்றவங்களுக்கு இடையூறு தராத வண்ணம் அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு என்ன விஷயங்களை எப்படி டிசிஷன் எடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க ஃபயரா டிசைட் பண்ணி முடிவெடுத்துருவாங்க. அதே மாதிரி மேம், மத்தவங்க கிட்ட ஏன் டிசிஷன் கேக்குறாங்கன்னா 2-3 விஷயம். ஒன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஏதாவது பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கேட்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு அப்படிங்கறது அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உகந்த ஒரு விஷயமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கும், நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவும் அந்த டிசிஷனை கேட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவங்க டிசிஷன் அப்படிங்கறத எடுத்தாங்க அப்படின்னா ஆலோசிப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கறது 360 degrees இருக்கணும், ஒரு பெஸ்டான டிசிஷன் இருக்கணும்னு 4 இன்புட்ஸ் அப்படிங்கறது வந்தாதானே மேம் அது சிறப்பா இருக்கும் இல்லையா. அப்ப ஆண்கள் வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டயுமே டிசைட் பண்ணி

0: கடைசியா எடுக்கிற முடிவு அவங்களுக்காக தான் இருக்கும். ஆனா அவங்க ஓபன் அப்பா இருப்பாங்க, யாரு என்ன சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்து அனலைஸ் பண்ணி தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஆண்கள் டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறாங்க, வெளியில டக்குன்னு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து அவங்க ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பெஸ்டான டிசிஷன் தான் எடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயம் டிசைட் பண்றேன்னா ஆப்வியஸ்லி என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்பேன். கேட்டுட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்களே அதை நான் கருத்து மாதிரி யோசிச்சுட்டு அதுல எது பெஸ்டா வருதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடுவேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
0: தேங்க்யூ மேம், பை பை.
1: முடிவெடுப்பதுல ஆண்களோட பங்கு, நீங்க வந்து என்ன மாதிரி உங்களோட முடிவுகள் எல்லாம் இருக்கோ, சோ உங்களுடைய முக்கியமான பர்சன்டேஜ் ஆஃப் பங்கு எந்த அளவுக்கு கொடுத்திருப்பீங்க?
2: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, பொருளாதார ரீதியில் நம்ம இப்போ ஒரு முடிவு எடுக்கும் போது வீட்டுல வந்து தேவை அப்படிங்கும் போது முடிவு எடுக்கும் போது நம்ம கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு அதை வச்சு அவங்க நம்ம சொல்றதை வச்சுதான் அவங்க முடிவு எடுக்க முடியுங்க. ஏன்னா நம்ம அவங்களே எடுத்துட்டு அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதுங்க. என்னங்க இதை செய்யலாம், விசேஷத்துக்கு போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யுங்க அப்படிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கலாங்க.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வெளி உலகத்துல நம்ம வந்து கடை ரீதியில முடிவு எடுக்கிறதான் என்ன பொறுத்தவரை நானே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வீட்டுல சம்பந்தப்படுத்த மாட்டேன், ஏன்னா அனுபவம் நமக்கு அதிகம். அதை வீட்டு சம்பந்தமா, ஒரு உறவு சம்பந்தமா, ஒரு விசேஷ சம்பந்தமா அப்படிங்கும் போது அவங்க நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம கிட்ட நம்ம சூழ்நிலையை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய முடிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டை பொறுத்தவரை எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களுடைய பங்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க.
1: ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூழ்நிலையை அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய என்ன செய்யணுங்கிறது, அதுல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் வேணாம் அப்படிங்கிற முடிவு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆலோசனையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு குடும்பத்தை பொறுத்தவரை எடுக்கும்போது ரெண்டு பேர்த்த முடிவு தான் எடுக்கணுங்க. நான் மட்டுமே எடுத்தேன்னா அது ஆழம் அதிகமாயிருங்க. ரெண்டு பேர்த்த குடும்பமா எடுக்கும் போது எடுத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய முடிவு எடுக்கும் போது நல்ல முடிவா இருக்குங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, இந்தந்த மாதிரிலாம் செய்யலாம்பா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதையும் நம்ம ஏத்துக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப வந்து எவ்வளவு அனுபவங்கள் இருக்குங்க, அவங்களுடைய முடிவும் கேட்டே எடுத்துக்கணும். கடைசி முடிவு எடுக்கும் போது நம்ம எடுக்கும் போது கடைசியா இதுதான் எடுத்திருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இதை செய்யலாம் இது வேணாங்கும் போது வேணாங்கிறத தவிர்த்துடணுங்க. அந்த இடத்துல நான் செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணக்கூடாது,
1: பண்ணக்கூடாது. கரெக்ட். நிறைய ஃபேமிலிஸ்ல இதுதான் நடக்குது, அதனாலதான் நிறைய சண்டைகள்லாம் வரக்கூடிய சூழல் அமையுது. சோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது இல்லையா?
2: ஆமாங்க. சூப்பர் சூப்பர். அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம கருத்துக்கு மதிப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மன நிறைவு அவங்களுக்கு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு நல்ல சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்க ஃபேமிலிக்கு. சூப்பர் சார், சூப்பர்.
2: நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. கண்ணன் சார் பாத்தீங்கன்னா, என்னோட சாய்ஸ் வந்து என் ஃபேமிலியும் சார்ந்திருக்கும், வெளி உலகம்னு வரும்போது அந்த சாய்ஸ் என்ன சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ யாரையுமே எந்த வகையிலும் பாதிக்க கூடாது என்னோட முடிவு அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண ரெயின்போ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் புதுல இருந்து ஆசை தம்பி பேசுறேன் மேடம்.
1: ஆசி தம்பி சார் லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க உங்களோட ஃபயர் ஆன கருத்துக்கள.
3: ஃபயர்னா தீபா தான் ஃபயர்னு பேசுவாங்க, அதனாலதான் ஃபயரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நாங்க ஃபயரா சொல்ல போறோம்.
1: சொல்லுங்க சார்.
3: ஃபயருக்கு ஃபயர் நல்ல முடிவு தான் வரும். ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அதாவது ஏன் ஒரு சில கருத்தை எடுக்கணும்னா எடுத்துக்கணும், ஏன் இந்த கருத்தை எடுத்தோம், இந்த முடிவை நாம் எடுத்தோம், அங்க ஒரு ஏன் என்று ஒரு க்வெஸ்சன் போட்டு ஒரு திரும்ப ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு முடிவு நல்ல முடிவு கிடைக்கும். அப்ப தான் தான் அப்படின்னு நினைக்க கூடாது மேடம். முடிவு எடுக்கும் போது நல்ல முடிவு தான் எடுப்போம். நல்ல முடிவுனாலும் நம்ம வீட்டுல இருக்கணும்னாக்க நம்ம வீட்டை சார்ந்த இந்த நம்ம வயதானவர்களும் பிள்ளைகளை கேட்கணும், மனைவி முக்கியமா கேட்கணும். அவங்க வந்து கண்டிப்பா நல்ல முடிவு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம எடுத்து முடிவு நல்லா இருக்கணும் ஓகேன்றவங்க. ஆக நம்ம முடிவு நல்லா எடுப்போம், ரைட்டு, நம்ம நல்லாதான் எடுப்போம்ன்றதுக்கு எல்லா நேரத்திலும் அதுல ஏதாச்சும் சின்ன வழக்கில் வந்துடக்கூடாது என்பதற்காக, தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் வந்து வீட்டுல உள்ளவங்களை கன்சிடர் பண்றோம். அன்று அரசு ஆன்றது, அன்று அரசு ஆண்ட அரசு என்ன செய்தது, அரசன் என்ன செய்தான்?

0: இரண்டு மூன்று மந்திரிகள் வைத்திருந்தார்.
1: ஆமா,
0: ஏன் அவர் என்ன முடிவெடுக்க முடியாதவரா? முடிவெடுப்பது சிறந்தவர் தானே அரசர், அருமையா எடுப்பாரு. இருந்தாலும் சில முடிவுகள் வந்து என்ன மந்திரி என்ன சொல்கிறீர்கள் கூடியவர்கள் தான் நம்ம முடிவு எடுத்து வச்சிருப்போம். இருந்தாலும் மக்கள் கேட்கும் போது நமக்கு தென்படாத விஷயங்கள், நம்ம எப்போதுமே அங்க பிரசன்ஸ் இல்ல. அப்ப அவங்க பிரசன்ஸ்ல என்ன நடந்தது, அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்காது. முடிவு என்பது நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற எண்ணம், இது எங்கேயும் இது எங்கேயுமே இருக்கணும். நாம் என்ற எண்ணம் இல்லை, எங்கேயுமே இருக்கணும். அதன் கொண்டு முடிவு பல இது பண்ணா நம்ம ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொண்டு கூட மத்தவங்களை கன்சிடர் பண்ணலாம். அது எப்படி இருக்கணும், நேரத்தை தகுந்த மாதிரி நல்லது தகுந்த மாதிரி மாற்றி எடுப்பது, இது சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், மற்றவர்கள் நம் மீது ஒரு பாசத்தை வைத்திருப்பார்கள், மரியாதை வைத்திருப்பார்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா, அதனால இத வந்து நான் எந்த ஆண்களுமே அப்படித்தான் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அதனாலதான் இன்னைக்கு சிறப்பா அந்த அச்சாணி சுழல்கிறது.
1: சூப்பர், நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமா வந்து தீ பொறி பறக்க விட்டுட்டீங்க. தேங்க்யூ.
0: யாரு தீபா இல்ல?
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம். வாங்க, நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து.

0: பரவாயில்லையே, இவங்க கடா அவங்க கடா தோக்கு அடிச்சாலும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களே.
1: ரெண்டு பேருமே ரெண்டு கடா வளர்த்தவங்க தான், ரெண்டு பேரும் ஜிக்ரு தோஸ்து.
2: விளையாட்டுன்ற பேர்ல பிசினஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பத்தியும் மொத்தமா முடிச்சு விட வேண்டியது.
3: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா, தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா.

0: தருமா? ஊரு விட்டு ஊர் போய் பொண்ணத்துக்கு கலவரத்தை விட்டு ஒண்ணு தெரியா?
1: இதே பண்ணிட்டு இருந்தா ஊரை விட்டே தள்ளி வச்சிட வேண்டியதுதான்.
2: நாங்க ஊரை தள்ளி வச்சிட்டோம் மாமாப்ள.
3: சொன்ன
2: ஜிகி.

0: நம்ம சேவல அடிச்சுக்கிற முடியுமா?
1: பெரிய இந்த சேவை
0: போயிரு, அரைஞ்சு மூஞ்சி முறையெல்லாம் பெத்துப்படுவேன்.
1: செருப்பு பிஞ்சிரும் பாத்தீங்க.
0: ஆட்டி
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

0: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:16:48 ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து முடிவெடுப்பதில் ஆண்களின் பங்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் எதை சார்ந்திருக்கும், உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க, சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட நேயர்கள்லாம் வந்து பயங்கரமான பதில்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில் இப்ப வரக்கூடிய அழைப்பாளர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கலையரசு சார் லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
1: பாதம் பெரிய பாதம் செய்யக்கூடாது,
0: கூடாது.
1: பழைய திரைப்பட பாடல் எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட கேட்டு செய்யணுமா?
0: செய்யணுமா?
1: நான் குடும்ப தலைவர், நான் குடும்பத்தை சம்பாதிக்கிறேன், என்னாலதான் குடும்பம் நடக்குது, என் இஷ்டப்படி நான் செய்வேன், உன்னை கேட்டுதான் செய்யணுங்கிறது ஒண்ணு அப்படி ஒரு சட்டம் இங்க கிடையாது. இப்படி பேசுகிற சில குடும்ப தலைவர்களும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, எங்க மனைவி தான் எனக்கு ஆலோசகரா இருக்கிறவங்க, என்ன வழிகாட்டிய வழி நடத்தி கொண்டு போறவங்க அவங்க தான், எங்க பிள்ளைங்க தான் வயசுல கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு தக்க ஆலோசனை சொல்லி நெறிப்படுத்தி எங்களை கொண்டு போறவங்க அப்படின்னு சொல்ற குடும்ப தலைவர்களும் இப்படி ரெண்டு விதமான கோணத்துல இப்ப இருக்கிற வாழ்வியல் பயணம் கடந்து
0: போயிட்டு
1: இருக்கு. எடுக்கிற எந்த ஒரு முடிவிலுமே மிக சரியான கோணத்துல அமைதி சொன்னா அது ஒரு 20% இருக்கும். இதுல மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் உட்காந்து பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிற நேரங்கள்ல அந்த முடிவும் சரியா இருக்கும். பாத்தியா, என் கூட்டுக்காரி என்கிட்ட எனக்கு நல்ல என் மன உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாரு, என்கிட்ட கேட்டு செய்தாரு, அதுல எந்த ஒரு தப்பும் வந்து சேரல பாத்தியா, நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்தி முடிக்க முடிஞ்சது பாத்தியா அப்படின்னு சொல்ற திருமதிகளும் இங்க உண்டு. ஒரு திருமணம், ஒரு படிப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, இப்படி தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற போது கூட என்ன பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணணும் எது மாதிரி மாப்பிள்ளைய பாக்கணும், எது மாதிரி மாப்பிள்ளைய பார்த்தா நம்ம பொண்ணுக்கு சரியா இருக்கும், எது மாதிரி பொண்ணு பார்த்தா நம்ம மகனுக்கு சரியா இருக்கும், இது எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி கலந்து பேசுற நேரங்கள்லயும் மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்குற நேரங்கள்லயும் அந்த வாழ்க்கை துணைங்கிறது மிக சிறப்பா அமைஞ்சிடும்.
0: கண்டிப்பா
1: என்ன பொறுத்தவரையிலயும் நான் வந்து என்னுடைய மனைவியுடைய மன உணர்வுக்கு மதிப்பு
0: கொடுப்பேன்.
1: ஒரு சில விஷயங்களை நாங்க பேசுவோம், அப்படி பேசி ஒரு கலந்து நடந்ததுனால்தான் ஓரளவுக்கு எங்க வாழ்க்கை ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது
1: முரண்பாட்டுல ஒரு முரண்பாடா போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஏசலும் பூசலும் வம்பு வழக்கு அடி உதவி தாங்க நடந்துகிட்டு இருக்கு சில கிராமங்கள்ல. அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி தவிர்க்கப்பட்டால் கண்டிப்பா அது வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு ஒரு சந்தோஷமான
0: நிலைமை
1: சிறப்பாக அமையுங்கிறதுனால கூடுமளவு எந்த ஒரு முடிவையும் திருமதியா இருந்தாலும் துணைவரா இருந்தாலும் அவங்கவுங்க தனித்த ஒரு முடிவு எடுக்கிற போது அது பிரிஞ்சு போன ஒரு ஒரு கோடா போயிடும். அதான் புள்ளி வச்சு கோலம் போற ஒரு திருமதி சரியா போட்டுறாங்க பாரு. அது மாதிரி இணைந்த கைகளா செயல்படுற நேரங்கள்ல அது கண்டிப்பா மிக சரியான கோணத்துல செயல்படும். அப்ப அவங்க அவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க மகனை பெற்ற அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை பத்தியா எவ்வளவு மரியாதை கொடுத்து எவ்வளவு கலந்து பேசி என்கிட்ட எல்லாம் எப்படினாலும் ஆலோசனை பண்ணி செய்யறாரு பாத்தியா அப்படின்னு சொல்ற விஷயங்களும் உண்டு. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். மன்னர்கள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல மன்னர்களுக்கு மந்திரிகள் மட்டும் ஆலோசனை சொல்லல, ஆட்சியாளர்களுக்கும் சில ஆலோசகர்கள் இருக்காங்க. அவங்க அந்த ஆட்சியாளர்களுக்கு நேரடியா ஆலோசனை சொல்லக்கூடிய நல்வழித்தப்படி கொடுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. சில விஷயங்களை நேரடியா சொல்ல முடியாம அது பொது வெளியா இருக்குங்கிற போது அது எங்க எப்படி சொல்லணுங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லி அதை நல்வழிப்படுத்தி திறம்பட தரப்பட அந்த சட்டத்தின் திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்சியாளர்களும் இப்ப இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு சட்டத்திட்டையும் சரியா செயல்பட முடியுது, அது சரியான கோணத்துல சென்று செயல்பட முடியுது. அங்க வந்து

0: எனக்கு தெரியாதா, நீங்க சொல்லுங்க நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க மாறுபட்ட குணத்துல
1: போயிட்டாங்கன்னா
0: சொதப்பலா போயிடும். சொதப்பலா போயிடும் நேரங்கள்ல அது சுழியமா போயிடும்.
1: ஓகே,
0: அந்த சுழியமா போயிற நேரங்கள நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். பாத்தியா எப்படி கடன் வாங்காத கடன் வாங்காத ஆடம்பத்துக்கு ஆடம்ப ஆசைப்படாத ஆசைப்படாது தேவையில்லாத பொருளை வாங்கி போட்டு ஏகப்பட்ட சேலைகளை உள்ள அடிக்க வச்சுட்டு ஏகப்பட்ட நகைகளை அடிக்க வச்சு கட்சியில திருடனுக்கு வாரி கொடுத்துட்டு பாத்தியா.
1: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. ஸோ சூப்பராக வந்து தன்னோட எக்ஸாம்பிள்ஸோட தன்னோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ண அந்த நேருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம். ஸோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்க

0: மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பேசுங்க தோழா, நம்மளுடைய ஆண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். முடிவெடுப்பதில் ஆண்களில் பங்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
4: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிங்கம்.
3: ஓகே, சொல்லுங்க சார்.
4: இந்த சமுதாயத்துல ஆணாதிக்க மனோபாவம், அப்புறம் ரெண்டாவது வந்து இது பெரிய மனோபாவம், இது இருக்கிற வரைக்கும் இந்த ஆண்களை வந்து பெண்களை வந்து மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை, அவங்களுடைய சொல்ல வந்து இவங்க வந்து ஏற்றுகிறது இல்லை. அவங்க சரியா சொல்றாங்களோ இல்ல அவங்க சொல்றது சரியில்லையோ அதை வந்து அவங்ககிட்ட நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. சரியா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க நம்ம வந்து அவங்க முன்னால டவுன் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. திணிப்பார்கள். ஒரு கருத்தை திணிப்பது என்பது அதுவும் ஒரு வன்முறை. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல முக்கியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு பையனை வந்து இப்ப படிக்க வைக்கணும், இப்ப பிளஸ் மேல போறான், என்ன படிக்க வைக்கணும்ன்ற அந்த பையனை கூட்டு கேட்க மாட்டாரு அந்த தகப்பனார். அவரே நீ இதான் படிச்சாகணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி வந்து. ஏன்னா அந்த மகனோட மனசுல என்ன இருக்குது, அவருக்கு எதுமையில ஆர்வம் இருக்குது அப்படின்றது கூட அவர் கேட்க மாட்டாரு.
3: ஏன்னா சில நேரங்கள்ல அந்த முடிவு தவறா போறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா?
4: ஆமா, பெரும்பாலும் தவறாயிடும். அதாவது அவங்க விருப்பம் இல்லாத ஒண்ண நம்ம செய்யும் போது, செய்ய சொல்லும் போது அவங்க வந்து அதுல இருந்து நிறைய தவறி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே மாதிரி குடும்பத்துல கூட நிறைய விஷயங்களை வந்து கலந்து ஆலோசனை பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களே சொல்றாங்க, ஆமா நான் சொல்றதுதான் கரெக்ட், நீங்கதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த ஆணாதிக்க மனோபாவம் அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு குடும்பத்தை உட்காந்து பேசி சரி மெச்சூரான பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களே உட்கார வச்சு பேசி அப்படி செய்யலாம், அப்படி போகலாம், அப்படி வரலாம்னு ஒரு முடிவு எடுத்தா வந்து நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர்.
4: எப்படின்னா இந்த கலந்துரையாடல்
3: வந்து நன்மை பயக்கம், சரிங்களா? சூப்பர் சூப்பர் சார்.
4: குடும்பத்துல கலந்துரையாடல் அவசியம் இருக்கணும்.
3: நிச்சயமா நிச்சயமா. சரியான கருத்து சொல்லிருக்கீங்க, நன்றி நன்றி.
4: தேங்க்யூமா.
3: ஓகே, நம்ம உட்காந்து பேசுறதுனால எல்லா பிரச்சனைகளும் தீர்வடையும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
5: சார சார காற்று,
3: உங்களுக்காக ஒரு ஹிட் சாங் கேட்கலாம். என்ன படம் அப்படி கேட்டீங்கன்னா அண்ணா திரைப்படத்துல இருந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம்
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதியாட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும்.

0: என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேட் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும் டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது.

0: என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் மூன்றாவது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட மூன்று பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 12:50 6 துளிகள் எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இந்த முஜிக் ஓர் உருகி கொண்டிருக்கிற பேர்வழி என்று ரிப்பினை தொடர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள் தாய். ஆமாம் என்றாள் சோஃபியா. இவனது முகத்தை போன்ற வேறொரு முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு தியாகி என் முகம் போல் இருக்கிறது. சரி, நாமும் உள்ளே போகலாம். நான் அவர்களை கவனித்து பார்க்க விரும்புகிறேன். அவனது முரட்டுத்தனமான பேச்சால் நீங்கள் புண்பட்டு போகாதீர்கள் என்று மெதுவாக சொன்னாள் தாய். சோஃபியா சிரித்தாள். நீலவனா, நீங்கள் எவ்வளவு அன்பானவர். அவர்கள் வாசலுக்கு சென்றதும் இக்னாத் தலையை உயர்த்தி அவர்களை விருட்டென பார்த்தான். தனது சுருண்ட தலைமயிரை கலைத்து விட்டுக் கொண்டே மடியில் கிடந்த பத்திரிகையை பார்க்க தொடங்கினான். ரிப்பின் கூரை முகட்டில் உள்ள ஒரு கீரல் இடைவெளி வழியாக விழும் சூரிய ஒளிக்கு நேராக ஒரு பத்திரிகையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தான். படிக்கும்போது அவனது உதடுகள் மட்டும் அசைந்தன. யாக முழங்காலிட்டு தனக்கு முன்னால் குவிந்து கிடக்கும் பிரசுரங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். தாய் ஒரு மூலைக்கு சென்று உட்கார்ந்தாள். சோஃபியா அவளுக்கு பின்னால் வந்து நின்று தாயின் தோள் மீது ஒரு கையை வைத்தவாறே அவர்களது நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள்.
4: மிக்கேல் மாமா, அவர்கள் முஜுக்குகளான நம்மை சீண்டி விடுகிறார்கள்
3: என்று எங்கும் பார்க்காமல் யாகவ் அமைதியாக சொன்னான். ரிப்பன் அவனை நோக்கி சிரித்தான்.
4: அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள், அதனால்தான் என்றான் ரிப்பன்.
3: இக்நாத் ஆழ்ந்த பெருமூச்சு வாங்கிக் கொண்டே தலையை உயர்த்தினான்.
4: இதோ எழுதியிருக்கிறது கேள். மனிதனாயிருந்த விவசாயி இப்பொழுது மாறிப்போனான். மனித குணங்களை எல்லாம் இழந்து விட்டான்.
3: ஆமாம், அவன் மனிதனாகவே இல்லைதான். அவனது தெளிந்த முகத்தில் திடீரென ஒரு கருமை ஓடி பறந்தது. அந்த வாக்கியத்தைக் கண்டு அவனது மனம் சிரித்தது போல் தோன்றியது.
4: அட புத்திசாலிகளா, என் உடம்புக்குள்ளே புகுந்து கொண்டு நீங்கள் ஒரு நாள் பொழுது சுற்றி பாருங்கள். அப்பொழுது தெரியும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று.
3: சரி, நான் கொஞ்சம் படுக்கப் போகிறேன்.
4: என்று சோஃபியாவிடம் கூறினாள்.

0: தாய், எனக்கு களைப்பாயிருக்கிறது. அதிலும் இந்த நாற்றம் என்னை கிறக்குகிறது.
1: சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்?
0: நான் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. தாய் ஒரு மூலையில் முடங்கி படுத்தாள். உடனே தூங்க தொடங்கிவிட்டாள். சோஃபியா அவள் அருகில் உட்கார்ந்து அந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தாள். தாயின் தூக்கத்தை கலைக்க வரும் தேனீக்களையோ குழவிகளையோ கையால் விரட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அரை கண் தூக்கத்தில் சோஃபியா தனக்கு செய்யும் சேவையைக் கண்டு உள்ளூர மகிழ்ச்சியுற்றாள். தாய் ரிப்பின் அங்கு வந்து கரகரத்த குரலில் மெதுவாக கேட்டான்,
2: தூங்கிவிட்டாளா?
0: ஆமாம். அவன் அங்கு சிறிது நேரம் நின்றவாறே தாயின் முகத்தையே பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டுவிட்டு மெதுவாக சொன்னான்,
2: மகன் சென்ற மார்க்கத்தில் தானும் பின்பற்றி செல்லும் முதல் தாய் இவள்தான் போலிருக்கிறது.
0: சரி, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, நாம் வெளியே போகலாம் என்றாள் சோஃபியா.
2: சரி, நாங்களும் வேலைக்கு போக வேண்டியதுதான். உங்களோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். ஆனால் நமது பேச்சை மாலையில் வைத்துக் கொள்ளலாம். டே பையன்களா, புறப்படுங்கடா.
0: அவர்கள் மூவரும் சோஃபியாவை அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார்கள்.
2: நல்லதாய் போயிற்று, இவர்கள் நம் உரிமையோடு பழகிக் கொள்கிறார்கள் என்று நினைத்தாள் தாய்.
0: அந்த காட்டு பிராந்தியத்தின் நெடி மனத்தோடு தார் நாற்றத்தையும் சுவாசித்தபடி அப்படியே தூங்கிவிட்டாள் தாய். அந்த தார் எண்ணெய் தொழிலாளிகள் தங்களது அன்றைய வேலை முடிந்த உற்சாகத்தோடு திரும்பி வந்தனர். அவர்களது பேச்சுக்குரல் தாயை எழுப்பி விட்டுவிட்டது. அவள் எழுந்திருந்து புன்னகை செய்து கொண்டும் கொட்டாவை விட்டுக் கொண்டும் வெளியே வந்து சேர்ந்தாள்.
2: நீங்களோ வேலைக்கு போனீர்கள், நானோ அங்கே சீமாட்டியைப் போல் செல்லமாக தூங்கினேன்
0: என்று கூறிக்கொண்டே அவர்களை வாஞ்சையோடு பார்த்தாள்.
2: அதற்காக உன்னை மன்னித்து விடலாம் என்று சொன்னான் ரிப்பின்.
0: அவனது அமித சக்தியை களைப்பு ஆம்கொண்டு விழுங்கிவிட்டது. எனவே அவன் சாந்தமாக இருந்தான்.
2: இக்னாத், கொஞ்சம் தேநீர் சாப்பிட்டால் என்ன? நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு வேலைகளை ஒவ்வொருவராக முறை வைத்து செய்கிறோம். சாப்பாடும் தேநீரும் தயாரிப்பது இன்று இக்னாத்தின் வேலை, அவனது முறை.
0: இன்று நான் என் முறையை யாருக்காவது தாராளமாக சந்தோஷமாக விட்டுக் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவன் அடுப்பு மூட்டுவதற்காக சுள்ளிகளையும் சிராத்துண்டு விறகுகளையும் சேகரிக்க ஆரம்பித்தான்.
2: நமது விருந்தாளிகளோடு இருப்பதற்கு நீ ஒருவன் மட்டுமே விரும்பவில்லை
0: என்று கூறிக்கொண்டே எஃப்எம் சோஃபியாவுக்கு அருகில் உட்கார்ந்தான்.
2: நான் உனக்கு உதவி செய்கிறேன் இக்னாத்
0: என்றான் யாகவ். அவன் அந்த குடிசைக்குள்ளே சென்று ஒரு ரொட்டியை எடுத்து வந்து துண்டு துண்டாக நறுக்கி மேஜை மீது வைத்தான்.
2: கேட்டாயா, யாரோ இருமுகிறார்கள்
0: என்றான் எஃப்எம். ரிப்பின் தன் காதுகளை தீட்டிக்கொண்டு கூர்ந்து கேட்டான். தலையை அசைத்துக் கொண்டான்.
2: அவனேதான், அந்த உயிருள்ள சாட்சியம்தான் வருகிறது என்று சோஃபியாவிடம் சொன்னான் அவன். என்னால் மட்டும் முடியுமானால் நான் அவனை ஊர் ஊராக அழைத்து சென்று ஒவ்வொரு சந்திலும் அவனை நிறுத்தி அவன் பேச்சை எல்லா ஜனங்களும் கேட்கும்படி செய்வேன். அவன் எப்பொழுதும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் பேச்சு எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு.
0: மஞ்சள் வெயில் கருத்தது, அமைதியும் அதிகமாக்கியது. அவர்களது பேச்சு குரலும் தணிந்தது. சோஃபியாவும் தாயும் மிகுந்த களைப்பினால் மெல்ல மெல்ல அசைந்து வேலை செய்யும் அந்த முஜுக்குகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் பதிலுக்கு அந்த பெண்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். காட்டுக்குள்ளிருந்து ஒரு நெடிய கூனி போன உருவம் கம்பை ஊன்றிக்கொண்டே வந்தது. அந்த மனிதனின் சிரமம் நிறைந்த சுவாசத்தை அவர்கள் அனைவருமே கேட்க முடிந்தது.
2: வந்துவிட்டேன்
0: என்று சொல்லி முடித்தான் அவன். அதற்குள் அவனை குத்திருமல் அலைத்து புரட்டியது. அவன் ஒரு பழங்கந்தையான நீல கோட்டை அணிந்திருந்தான். அந்த கோட்டு கால் வரையிலும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது அமுங்கி போன வட்டமான தொப்பிக்கு கீழே சிலிர்த்து குத்திட்டு நிற்கும் மஞ்சள் நிற ரோமங்கள் தெரிந்தன. அவனது மஞ்சள் பாரித்த ஒட்டிய முகத்தில் மெல்லிய தாடி அழகு செய்து கொண்டிருந்தது. அவனது உதடுகள் நிரந்தரமாக திறந்து காணப்பட்டன. அவனது கண்கள் ஆழ்ந்து குழிந்து இருண்டு பள்ளத்தில் பதிந்து ஜுரத்தில் பிரகாசித்தன.
2: நீங்கள் புத்தகங்கள் கொண்டு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன்
0: என்று ரிப்பன் சோஃபியாவை அறிமுகப்படுத்தி வைத்தபோது அவன் சொன்னான்.
2: ஆமாம் என்றாள் அவள். ரொம்ப நன்றி. எல்லா மக்களின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் இன்னும் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் எனக்கு அது தெரியும். எனவே அவர்கள் சார்பில் நான் நன்றி கூறுவேன்.
0: அவன் பரபரவென்று சுவாசித்தான். அவனது சுவாசம் ஆசுவாசமின்றி ஆழமின்றி பதைப்பதைப்போடு இயங்கியது. அவனது குரல் அடிக்கடி தடைப்பட்டது. பலமற்ற கரங்களின் எலும்பு விரல்கள் கோட்டு பித்தான்களை மாட்டுவதற்காக நெஞ்சு தடத்தில் தடுமாறி தடவின.

0: இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுப்பக்கம் வருவது உங்கள் உடல்நிலைக்கு நல்லதல்ல. காட்டில் ஈரமாயும் புழுக்கமாயும் இருக்கிறது என்றாள் சோஃபியா. எனக்கு இனி எதுவுமே நல்லதல்ல என்று மூச்சை பிடித்துக்கொண்டு சொன்னான் அவன். சாவு ஒன்றுதான் இனி எனக்கு நல்லது. அவனது குரலை கேட்டாலே நெஞ்சில் வேதனை உண்டாயிற்று. அவனது தோற்றம் முழுவதும் ஓர் அதீதமான அனுதாப உணர்ச்சியையே கிளறிவிட்டது. அந்த அனுதாப உணர்ச்சியால் எந்த பலனும் இல்லாததோடு வெறும் கசப்புணர்ச்சியே மிஞ்சி நிற்கும் என்பது தெரிந்திருந்தும் கூட அனுதாபம் உண்டாகத்தான் செய்தது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
6: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
4: உடனே நானும் டியூன் பண்ணி

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். செயற்கை நுண்ணறிவு வழங்கும் சாத்தியக்கூறுகளை பயன்படுத்திக் கொள்ளவும், அதன் விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கவும், அதன் அபாயங்களை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின் பின்னணியில் கடல்சார் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பிலான நிகழ்ச்சிக்கு இணைத்தலைமை தாங்கி பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2 புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து சாராயம், கல் மற்றும் மதுபானங்களுடன் இணைந்த பார்கள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதா? இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால்துறை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி ஜிக்மரில் ரத்த மாற்று மருத்துவத்துறை ஞான உதிரம் ரத்த மாற்று மருத்துவ கண்காட்சியை 2 நடத்துகிறது. ஜிக்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், ஜிக்மர் ரத்த மாற்று மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அபிஷேக் ஆகியோர் கண்காட்சியை தொடக்கி வைத்தனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ரத்தத்தின் அறிவியல், ரத்த தானத்தின் முக்கியத்துவம் மற்றும் தானமாக வழங்கப்படும் ரத்தம் நோயாளிகளை சென்றடையும் செயல்முறை குறித்த விழிப்புணர்வு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிகள் தீபா. இது மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட பாடலை கேட்க போறீங்க. ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம். அவங்க காந்தாரா திரைப்படத்திலிருந்து. ஸோ இந்த பாடலில் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸை நான் கொடுக்குறேன்.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னா.
2: ஹாய் சேக்தே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அழைப்பாளர் என்ன மாதிரியான பாடல் கேட்க போகிறாங்க, யார் இங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க யார் இங்கேருந்து?
3: திருவண்ணாமலை.
2: வா, நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் திருவண்ணாமலையிலேருந்து பர்வீன் மேடம் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் உங்களோட இருப்ப பாடல்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: ஹாய் ஸ்னேக்னிய மகளிர், உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப யார் இங்க இருந்து வந்திருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டில இருந்து ஜெயா சத்ரன். நல்லா இருக்கீங்களா?
2: ஓகே, நம்ம பாண்டில இருந்து ஜெயா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு.
3: மேம், படம் வந்து வசந்த கால பறவைகள், பாடல் செம்பருத்தி. அந்த பாடல் உங்களுக்கும் லாவண்யா மேம்க்கும் நம்ம மகளிர் அனைவருக்கும்
2: எல்லாருக்கும் சூப்பரா கொடுத்துடலாம். சோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, சூப்பரா இருக்க ஜெயா மேடம். சோ அந்த கேள்வி கேக்குறீங்க, பாடலுக்கு போயாச்சு. சோ எங்களுக்காக டெடிகேட் பண்ணதுக்கு உங்களோட நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
3: Thank you, ma'am.
2: Okay, so,

0: சாய்ஸ்ங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மறுபடியும் பட்டிலிருந்து நலம் வாழ. அந்த பாடம் வந்து இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறேன், அனைவருக்கும் டெடிகேட்.
0: பாருங்கப்பா. ஓகே ஓகே கலா மேடம், உங்களோட இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: சோ கலா மேடம் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கோம், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறி பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ஹாய் சேக்னே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: சக்தி சரண்யா, பாண்டிச்சேரியில இருந்து.
2: ஓகே, சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: பூவெல்லாம் முன்வாசம் படத்துல இருந்து புதுமலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து.
2: ஓகே, கண்டிப்பா உங்களோட பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
3: நன்றி.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: ஹாய் சேக்வி மகளிர், உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 1:42 மணித்துளிகள்ல பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் யார், இங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: கவிதா ஃப்ரம் திண்டிவனம்.
3: திண்டிவனம், சூப்பர் சூப்பர். ஓகே, சொல்லுங்க.
4: எனக்கு வந்து மின்சார கண்ணா படத்துல இருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் ஒரு ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்னேலா செய்தான்.
3: சொல்லுங்க, அந்த ஆசைக்கு சொந்தக்காரங்க யாரு?
4: உங்க பேரு சொல்ல ஆசை

0: நம்ம நேயர்கள் கலா, ஜெயா, கலைவாணி,
1: சர்வீன், எல்லாரும்
0: ஓகே
1: மேடம், தேங்க்யூ
0: மேம்.

0: அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சேகராபட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: ஓகே தமிழ்ச்செல்வி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நினைத்தேன் வந்தாய் பாட்டுல இருந்து, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு?
0: சொல்ல முடியாது, போங்க.
1: போட்டுருங்க,
0: நானே போட்டுருவா மீதி எல்லாம். சரி ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ.
0: ஓகே, நேர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, அதுவும் தமிழ்ச்செல்வி மேடம் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங் டிராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஹாய் ஸ்னேக்தே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவான பாடல் உங்களுக்காக ஐயா திரைப்படத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ ஏ என்ன பாடல் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நேர்கள் யாரும் பயங்கர ஃபேன்டாஸ்டிக்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சுத்தி போட வேணாமா? ஸோ அந்த மாதிரியான சாங் தான் வருது ஐயா திரைப்படத்துல இருந்து. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நிகழ்ச்சியை பார்ட்டிசிபேட் பண்ண, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிறைவு சார்பாக நன்றி.

0: கோல்டு மெடல் டிஃபிட்டிங் ஈரான் 37-34 இன் அ க்ளோஸ்லி கண்டெஸ்டட் ஃபைனல். கேப்டன் புஷ்பா ராணா லெட் இந்தியா டு விக்டரி. இன் அத்லெட்டிக்ஸ் சாவன் பர்வால் பேக்ட் சில்வர் இன் த மென்ஸ் மேரத்தான் எண்டிங் இந்தியாஸ் 44-year வெயிட் ஃபார் அ போடியம் ஃபினிஷ் இன் த டிசிப்ளின் கிளாக்கிங் 2 hours 11 minutes and 37 seconds. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்ட் அ பர்சனல் பெஸ்ட் அண்ட் அ நியூ நேஷனல் ரெக்கார்ட். இன் ஷூட்டிங் திலோத்தமா சேன், விதர்சா கே வினோத் அண்ட் ஆஷி சோக்சி செக்யூர்ட் சில்வர் இன் த விமென்ஸ் 50-meter ரைஃபிள் 3-position டீம் இவென்ட் ஸ்கோரிங் 1763 points. In mixed double squash, Joshna Chinnappa and Vilvan Senthilkumar won bronze. With these 4 medals, India are currently placed 12th in the medal standings and its overall tally has reached 27 with 3 gold, 11 silver and 13 bronze. Komadi Parekh, Akashwani News, Delhi.
1: And now before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar calls to leverage AI-created opportunities while addressing associated risks. Co-chairs event on AI in the context of international peace and security in New York. Mr. Jaishankar to address 81st United Nations General Assembly in New York this afternoon. Foreign Secretary Vikram Misri calls for urgent UNSC reform to give developing nations greater voice. Continuous rain in Odisha, Chhattisgarh, Bihar and Uttar Pradesh disrupts normal life. Heavy rainfall alert for today over parts of Uttar Pradesh, Uttarakhand, Chhattisgarh and Madhya Pradesh. Iran proposes deal to reopen Strait of Hormuz in 7 days if US meets its conditions. US rejects the proposal. Indian women's kabaddi team clinches gold, beating Iran at Asian Games, wins 2 silver medals in women's shooting and men's marathon. And with that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலத்தி நேரம் 2:15.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்களோட ஆர்ஜே லாவண்யா. இனிமையான பழமையான பாடல்களோட காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்க போறோம். 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
4: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
3: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா.
6: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
8: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
9: வெளியில போக
8: விடுற, வெளியே போக விடுற.
3: அதிரதுல
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். TM சவுந்தரராஜன் மற்றும் பே சுஷலா இணைந்து பாடியது கண்ணதாசன் வரிகள்ல இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமையான பழமையான பாடல்களோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாங் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்துல இருந்தா உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: பாடல் கேட்டோம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
6: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: நேர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1500

0: 115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில பழமையான இனிமை கலந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், நம்மளோட லாஸ்ட் சாங் தான் கேட்க போறோம். இந்த பழைய பாடல்களை கேட்க ஆரம்பிச்சாலே நம்மளுடைய நேரங்கள் எப்படி போகுது அப்படின்றதே தெரியாது. எஸ், அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட பழமையான பாடல்களை தான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ நிறைவா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கு தங்கும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் தான் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டிருக்கீங்க FM Rainbow 102.8. நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தையொட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல சர்வதேச அணு ஆயுதம் ஒழிப்பு தினத்தை பற்றி பேச போறோம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, உலகில எத்தனை மொழிகள் எத்தனை எல்லைகள் இருந்தாலும் ஆனா உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிற பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒற்றுமையும் மனிதநேயம் மட்டும்தான். இந்த ஒற்றுமை மனிதநேயத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அணு ஆயுதங்களை உலகிலிருந்த முழுமையா ஒழிக்கணும்ன்ற ஐநா சபை உருவாக்கியதுதான் இந்த செப்டம்பர் 26 அணு ஆயுத ஒழிப்பு தினம். இந்த தினம் எதற்காக அனுசரிக்கப்படுகிறது, எதனால இது உருவாச்சு என்பதற்கானதான் இந்த கலந்துரையாடல் ஃபுல்லாவே இருக்க போது. இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக 4 கல்லூரி மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் அவங்கள பத்தி சொல்றதோட அவங்களே அவங்க குரல்ல உங்களை பத்தி பகிர்ந்துருக்கலாம்னு நல்ல சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களை பத்தி நீங்க பகிர்ந்துக்காங்க.
2: வணக்கம், நான் யோகேஸ்வரன். நான் MSc மரைன் பயாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில.
3: வணக்கம், நான் சந்தோஷ்குமார். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில வந்து MSc கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன்.
4: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் மாஸ் ரவந்தி. நான் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரியில் 4ஆம் ஆண்டு MBBS பயில்கிறேன்.
5: வணக்கம், நான் அக்ஷயஸ்ரீ. நான் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து 4th இயர் MBBS படிக்கிறேன்.
1: நன்றி, உங்கள் அனைவரும் சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி. முதல்ல நான் யோகேஸ்வரன் உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல நம்ம அணு ஆயுதத்தோட அடிப்படை பற்றி பேசுவோம். உலக அரசு நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை தாக்குனா மற்றொரு நாடு திரும்பி அடிக்கும், ரெண்டுமே அழிந்துடும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாவே பார்க்கப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
2: நம்ம உலகத்துல இப்ப வரைக்கும் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு, அதுல ஏன் அணு ஆயுதம் கொடுமையானதுன்னா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும் அப்படின்னா நம்மளோட இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பக்கத்து பக்கத்துலயோ முகத்துக்கு முகமோ பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூடியது அணு ஆயுதம். அணு ஆயுதத்தால் கடல் தாண்டி மலை தாண்டி போய் ஒரு இடத்த வந்து துல்லியமாக தாக்க முடியும். அந்த அணு ஆயுதத்தோட ஆபத்து ஒரு நபருக்கு மட்டும் இருக்கணும்னாலும் அந்தளவுக்கும் துல்லியமாக இருக்க முடியும், இல்லை இத்தனை நபர்களுக்கு, இல்லை இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்துக்கு அதோட பின்விளைவுகள் இருக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு வைக்க முடியும். அதுதான் அணு ஆயுதத்தோட மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம இதை வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொமோட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னிலை எடுத்து அனைத்து நாடுகளையும், உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளையும் இதை வந்து முன்னெடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஏன்

0: இப்போ இங்கே இருக்கிற நான் ஃபோன் மூலமாக எங்கேயோ பேசுகிற மாதிரி, எங்கேயோ ஒரு ஊருக்கு பேசுகிற மாதிரி அணு ஆயுதத்தை அந்த மாதிரி அனுப்புறதுன்றது வந்து, அதனால் வந்து மனித குலத்துக்கே வந்து ஒரு பெரிய கேடு. ஏன்னா இப்படி ஒருத்தர் பகை என்றைக்குமே வந்து பகையை முடிச்சு வைக்கவே முடியாது. பகையை வந்து முடிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட பின்விளைவுகள் என்னன்றதை ஒருத்தன் அனுபவித்தா மட்டுமே பகையை முடிவிக்க முடியும். இந்த காரணத்தினால அணு ஆயுதங்களை வந்து தடை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அணு ஆயுதங்கள் தடை பண்ணிட்டா பரவாயில்லையே, மற்ற எது மூலயமா தாக்குனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு உலக வரைபடத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனித குலத்தை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கணுமே தவிர, இந்த பேராசை, இந்த அரசியல், இது போன்ற விஷயங்களை தனிநபராக எடுத்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறத தவிர்த்துக்கிட்டாலே இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து முடிவு பெற்றோம். அங்கேயே வந்து அணு ஆயுதத்துக்கான தேவை அவசியமாக இருக்காது.
1: நன்றி யோகேஷ். நன்றி யோகேஸ்வரன். இவர்கள் சொல்வது போல இந்த பயம் அக்ஷயா, நான் உங்களிடம் கேட்குறேன், இந்த பயம் தான் உலகத்தை காப்பாற்றிருக்கதா, அல்லது நம்ம ஒவ்வொருவருக்கும் துப்பாக்கி ஏந்து நின்றுக்கிட்டு மிரட்டுற போலி அமைதியால் வாழ்கிறோமா?
2: என்னோட கருத்து எப்படி இருக்குன்னா, வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அப்போ தான் வந்து நியூக்ளியர் பாம் டெஸ்டிங் பண்ணாங்க. ஸோ என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இரண்டாம் உலக போகிறப்ப மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது ஜெர்மனி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்மளும் வச்சுக்கணும் நம்மளோட பாதுகாப்புக்காக அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட். அதில் வந்து இருந்தவர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர்ன்றவர். அவர் வந்து முதல்ல வந்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கிக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1945 வந்து லிட்டில் பாய் அப்புறம் ஃபேட்மேன் என்ற ரெண்டு அட்டாமிக் பாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து அவர் பார்த்ததை பற்றி அவர் சொன்னது வந்து, நவ் ஐ பிகம் டெத் தி டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்றத பகவத்கீதையிலேருந்து அவர் பார்த்து சொன்னார். அதாவது கிருஷ்ணர் வந்து அவ்வளோ ஒரு அழிக்க ஆற்றல் கூடிய சக்தியை பற்றி சொன்னதை நான் நேரில் கண்டன்றத மாதிரி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அழிப்பு ஆற்றல் கூடிய சக்தி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு இருக்குது. அது வந்து அப்போ இருக்கிற எஃபெக்ட் மட்டும் இல்லை, அப்போ இருக்கும் போது அது சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளாக வந்து இப்பயும் ஜப்பானில் வந்து லுக்கீமியா அப்படின்ற ரத்த கேன்சர், அப்புறம் வந்து தைராய்டு கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பயும் இருக்குது. நம்ம முதல்ல வந்து நியூக்ளியர் டெஸ்டிங் வந்து பொஹரானில் பண்ணோம். அந்த மண்ணில் இப்போ வரைக்கும் கூட இன்னும் வந்து புல் விளையில எதுவுமே விளைச்சல் தரக்கூடிய அளவுக்கு இல்லை. அழிப்பு ஆற்றல் கூடிய சக்தி இவ்வளோ இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பலமுள்ளவர்கள் தான் பலமுள்ளவர்களை மதிப்பாங்க. ஸோ வந்து மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட வந்து இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்ற போது, நம்ம எதுக்காக நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து நெகோசியேட் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு நம்ம வந்து ஈடு கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம பலத்தை நம்ம வச்சுக்கிறதுக்காகவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை. ஆனால் இதிலே வந்து ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி பாரடாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற நாடுகள் இருக்கிறதுனால தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத நாட்களும் எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணும் எங்கள் செக்யூரிட்டிக்காக அப்படின்றது வருது. இப்படி நிறைய நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும் போது அது வந்து துஷ்பிரயோகம் பண்ணவும் தனிநபர்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
1: நன்றி. அணு ஆயுதங்கள் முழுமையாக ஒழிக்கப்படுறதுக்கு இந்த சர்வதேச நாள் எதற்காக உண்மையிலே கொண்டு வரப்பட்டதுன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. சந்தோஷ், இப்போ உங்களிடம் வந்து ஆரம்பிக்கிறேன். உலக நாடுகள் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் அழிக்க வேண்டும் என்று பேசினாலும் நடைமுறையில் இது சாத்தியமா?
3: கண்டிப்பாக அது வந்து சாத்தியமற்ற செயல் தான் இது. ஏன்னா இப்போ நியூக்ளியர் பாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொடூரமானது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்றது. இப்போ அதனால் வந்து ரொம்ப பெரிய பேரழிவுகள். இப்போ நம்ம தெரிஞ்சு இப்போ ஹிரோஷிமா நாகசாகின்ற இடத்துல நமக்கு வந்து அந்த பிக் பாய் அந்த ஃபேட் பாயின்ற வெப்பன் யூஸ் பண்ணதால் ரொம்ப பெரிய அழிவு இன்னை வரைக்குமே நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்ருக்கோம். எப்படின்னா இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ ஃபஸ்ட் யூஸ்ன்ற ஒரு பாலிசி இருக்குது. அதுவும் அந்த பாலிசியில் வந்து நமக்கு எப்படி நம்ம எந்த ஒரு காரணத்துக்கும் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு இது இருக்குது. இருந்தபோது நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நாடு நம்ம மேலே வந்து

0: கெமிக்கல் அட்டாக்கு இல்லை பயோ அட்டாக் அது மாதிரி இதை பண்ணாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் நம்ம விதி விலக்கு இருக்குது நமக்கு. அது ஒரு சில நாடு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு எங்கிட்ட இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்கு, ஒரு சில நாடு வந்து சொல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நம்மளோட டிஃபென்ஸை பாதுகாக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணல இது வரைக்கும், ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க.
1: நன்றி சந்தோஷ். ஸ்ரவந்தி, இதில் உங்களோட கருத்து என்னவா இருக்கு?
2: சாத்தியமா யோசிச்சு பார்த்தா ஐ கேன் அந்த அமைப்பு இருந்தாலுமே அந்த மாதிரி நம்ம வந்து அழிச்சு நம்மளுடைய அனுதங்களை நம்மளே அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பிற்காலத்துல பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு.
3: ஆமா, நீங்க சரியாக தான் சொல்றீங்க. அச்சுறுத்தல்ன்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு சீரியஸான த்ரெட்டு தான். எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா, அணு ஆயுத அச்சுறுத்தலை வந்து இந்தியா வந்து என்றைக்கும் கடந்து போகாது, அதை ஒரு முக்கிய த்ரெட்டாக நாங்கள் எடுத்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அண்டை நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கோ இந்தியாவோட பாதுகாப்புக்கோ மக்களோட பாதுகாப்புக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அது இனிமேல் போராக தான் கருதப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆப்ரேஷன் சிந்தூரியும் சொல்லியிருக்கார், நடந்த வன்கொடுமைக்கு எதிரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எங்களோடது போராக தான் இருக்குமே தவிர நாங்கள் அது பேச்சுவார்த்தையாகவும் வேறு எதுவாகவும் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. அதுலேயும் அதோட துல்லியத்தன்மையோ அல்ல அதோட ஒரு இன்டென்சிட்டியோ அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவும் போராக போகாமல் இந்த இண்டஸ்ட்ரீட்டி இண்டஸ் நதி நீரை வந்து நம்ம பக்கத்து நாடுக்கு போகிறத தடுத்து நிறுத்தி அது மூலமாக ஒரு பாடம் புகட்டி அது மூலமாக அவங்க செஞ்ச தப்பை உணர வச்சது இந்தியா. இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டினா தான் நாளைக்கு வந்து நம்ம அண்டை நாடுகளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் வரும், ஒரு பயமும் வரும். ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் இல்லை, நம்ம பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸு, பாலகோட் வான்வழி தாக்குதல், இதெல்லாமே வந்து இந்தியா வந்து அண்டை நாடுகளுக்கு கொடுத்த பதிலடிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது.
1: நன்றி யோகேஸ்வரன், மிக சிறப்பாக நேர்த்தியாகவும் சொன்னீங்க. இந்த உலகம் அணு ஆயுத உலகம் என்பதிலிருந்து உண்மையான உலக அமைதி நோக்கிய மாற்றம் என்பது மனித வரலாற்றில் மிகவும் முக்கியமாக காட்டமாக இருக்குது. இந்த மாற்றம் என்பது வெறும் போர்கள் இல்லாத நிலையை மட்டும் குறிக்காமல் பரஸ்பர நம்பிக்கை, மனித நேயம் மற்றும் அமைதிக்கான ஒரு வழியாகவே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அக்ஷயா.
2: என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம 2500 ஆண்டுகளுக்கு நம்ம தமிழர்கள் வந்து புறநானூர்ல சொன்ன ஒரு கோட்டை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது, கனியன் பூங்குன்றனர் என்றவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது, எல்லா நாட்டு மக்களும் என் நாட்டு மக்கள் தான், எல்லாருமே என் உறவினர்கள் தான். இது வந்து உலக அமைதிக்கு நம்ம நாடு வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து உடன்பாடோட இருக்குது அப்படின்றத காட்டுது. ஒருத்தவங்களுக்கு வந்து பகை வரகமா இருக்கிறது, அமைதி வரணும்னா வந்து முதல்ல நம்பிக்கை வரணும். ரெண்டு நாடுகளுக்கும் நம்பிக்கை வரணும்னா அதுக்கு வந்து முதல்ல போர்க்கலக்கத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வந்து பண்ணுறதை வந்து நம்ம முதன்மை இதுவாக வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கலாச்சார விழாக்கள், விளையாட்டு விழாக்கள் இந்த மாதிரி நடத்தும் போது இரண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எப்பயுமே நம்ம வந்து பகை வச்சுக்க மாட்டோம்ல. ஸோ அதனால் வந்து ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மையை வளர்த்தாலே வந்து உலக அமைதி வரும்ன்றது நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன்.
1: நன்றி அக்ஷயா. உலகமே ஒரே குடும்பம், சங்க இலக்கியத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லிட்டு அக்ஷயா அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கூற்று நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: அதாவது, நம்ம உலக மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா இளைஞர் தான் பெரும் அளவில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம சரியான முறையில் வழி நடத்தணும்ன்றது வந்து என்னோட முதல் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து போர் முரண்களை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதை வந்து நாம் வந்து முற்றிலுமாக தடுக்கணும். அதை தடுக்கிறது மூலயமா நம்ம வந்து போர் ஏற்படாதவன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத சமூக ஊடகங்கள், இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே ஏஐ இருக்குது. ஏஐ மூலயமா பல நாட்டோட போர் உருவாகவும் ஏஐ காரணமாக இருக்குது, பல நாட்டோட போர் நிறுத்துறதுக்கும் ஏஐ காரணமாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்னும் போர் நிறுத்தத்துக்கான இதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். போர் இல்லாத சூழல், அதாவது இந்த நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா நாட்டிலையுமே வந்து எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு திறனில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும். எப்படின்னா, போர் ஏற்படாதவன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏஐ மூலயமா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு இருக்குது. அதை மாதிரி நம்ம நிறைய போர் முரண் சம்மந்தமாக இல்லாமல் நம்ம இது பண்ணணும்.
2: ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்லேயோ இல்லைனா மீடியாவில் பரவுற

0: எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக நம்பிடுவாங்க. ஏன்னா மீடியாலேயே வருது அப்படின்னா அது உண்மைதான் என்பதை நம்ம நம்புறோம். ஒரு நல்ல விஷயம் பரவுறத விட ஒரு கெட்ட விஷயம்தான் இன்னும் சீக்கிரமாவே பரவுது. அப்படி பார்க்கும்பொழுது இளைஞர்கள் தான் நிறைய இப்போலாம் வந்து சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு தவறான செய்தியை பரப்பறக்கு முன்னாடி அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும் என்கிறத இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நம்ம வந்து இன்டர்நேஷனல் பீஸ்னா சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அணு ஆயுதம் ஒழிப்பு தினத்துக்காக நம்ம அந்த அணு ஆயுதங்களை பத்தி மெயினா போக்கஸ் பண்றோம். ஆனா இன்டர்நேஷனல் பீஸ் என்பது இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால வர கண்டிஷன்ஸ், லைக் இப்போ திடீர்னு வந்து பல நாடுகளுக்கு வந்து அந்த சுனாமியோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டர்நேஷனல் பீஸை வந்து உடைக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்காக போராடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, போகலாம்.
1: நன்றி செவந்தி. நிறைய இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் நிறைய சமூக ஊடகங்களால வந்து பொய்யான தகவல்கள் இருந்தாலும் இப்போ நம்மளோட நட்பு பயணமா இருக்கட்டும், மற்ற நாடுகளிடையே இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன?
2: கண்டிப்பா இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று. நம்ம இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்தியாவை பற்றி ஒரு சில தவறான எண்ணங்களும் இருக்கும், மற்ற நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நமது மாண்புமிகு பிரதமர் வந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, உயர்வாக நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்கது தான். இப்போ ரொம்ப நம்ம கோவிட் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து ரொம்ப பெருமையாக நிறைய நாடுகள் பேசுனாங்க, இதெல்லாம் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரியான நட்புறவு நம்ம நாட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது.
0: இந்த நேரத்தில் நானும் ஒரு விஷயத்த பகிர நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி இளைஞர்களை பற்றி, அண்ட் நிறைய கல்லூரிகளில் இப்போல்லாம் மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் MUN என்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. அதில் இளைஞர்கள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது நடைமுறையில் ஒரு ஒரு நாடுகளுக்கும் இடையே என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் நடக்குது, ஒவ்வொரு நாடுகளில் என்ன அரசியல் ரீதியாக நடக்குது என்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்தந்த நாட்டு தலைவர்கள் போலவே அவங்க நின்று பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் தற்பொழுது இருக்கிற நிலைமையை இன்னும் அறிஞ்சிக்கிறாங்க. இதன் மூலம் இளைஞர்கள் நாடுகளுக்கிடையே உள்ள நட்பை பற்றி தெரிந்து கொண்டு உலக அமைதிக்கு வழிவகுக்கிறார்கள்.
1: அழகாக சொன்னீங்க ஸ்ரவந்தி. இப்படி கல்லூரிகளில் நடத்தப்படுற மாடல் யுனைடெட் அசம்பிளி பற்றின விஷயங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ இளைஞர்களுக்கு உலக அமைதியை கொண்டு வரத்துல அவங்களோட பங்கு என்னவா இருக்கு யோகேஸ்வரன்?
3: என்கிட்ட இளைஞர்களோட பங்கு என்னன்னு கேட்டால், உலக அமைதி கொண்டு வர்றதுக்கான பங்குன்றது நம்ம எல்லார் கையிலையும் இருக்குது. அது குழந்தையிலேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. அதில் ஏன் இளைஞர்கள் வந்து ஒரு முக்கிய பங்குன்னா, ஒன்று வந்து இந்த அந்த டைம் பீரியட், அந்த இளைஞர்னு சொல்கிற டைம் பீரியடில் நாம் தான் வந்து ஆக்டிவாக இருப்போம், நம்மளோட ப்ராக்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் ஒரு அவுட்ரீச்சை வந்து பெட்டராக கொண்டு போக முடியும். நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, நமக்கான ஆக்டிவிட்டியும் சரி, வயசானவங்களையும் குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கான அவுட்ரீச் வந்து அதிகமாக இருக்கும். வேர்ல்டு பீஸ் அப்படின்னு பார்த்துட்டா, நாம் வந்து ஓர் அறிவு உயிரினத்துலேருந்து ஆறு அறிவு உயிரினம் வரைக்கும் எடுத்தால் எல்லாத்துக்குமே சமமாக இருக்கிற ஒன்றே ஒன்று, இந்த அன்பு, பேரண்டல் கேர், அக்கறை, இது கேர், இது இது ஒன்று வந்து காமனாக எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்க்குமே இருக்கும். அப்படி தான் வந்து இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த உலகம் உருவானப்போ நம்ம இப்போ நம்ம இந்த நாடு நீ அந்த நாடுன்னு பேசுகிறோம், ஆனால் இந்த உலகம் உருவானப்போ நம்ம எல்லாருமே ஒரே லேண்ட்ஃபார்மாக தான் இருந்தோம். பாஞ்சியான்ற ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அந்த நிலப்பிரிவுனால வந்த பிரிவுகள் இப்போயுமே கூட நம்ம எல்லாருக்கும் பிரிவுன்னு ஒன்று இருக்கிறது வந்து நிலத்திலேயோ தண்ணியிலையோ உலகத்திலே எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே பிரிவுன்ற நம்ம மனசில் தான் இருக்குது. அந்த பிரிவினைன்றது வந்து நம்ம மனசுலேருந்து என்றைக்கு போதும் அன்றைக்கி அந்த ஒற்றுமைன்றது தானாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பிரிவினைன்றது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா, நான் இளைஞர்களுக்கோ இல்லை யாருக்காக இருந்தாலுமே சரி, ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அன்பு காட்டணும். அதை விட ரொம்ப முக்கியமானது பொறுமைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் உலக அமைதிக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இளைஞராக வர்றதுக்கு முன்னாடி இளைஞராக இருக்க நமக்கு இது தெரியணும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் பண்ணலைனாலும் நாம் ஒரு பேரண்ட்டாக ஆகிற ஸ்டேஜ் இல்லை, அன்னைக்கு நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டணும், பிரிவினை இருக்கக்கூடாது, எல்லாரும் சமந்தான், நாடு நிறம் இது எல்லா மொழி இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருமே உயிரினம் தான், மனிதன் தான். இந்த உலகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மனித குலத்துக்கிட்ட தான் இருக்குது. அதை கட்டி காக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்றதை சொல்லி வளர்த்தாலே உலக அமைதிக்கான கான்ட்ரிபியூஷன் அங்கே இது எடுத்த உடனே நடக்குமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. இது நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 50-60 இன்னொரு 2 தலைமுறை 3 தலைமுறை ஆகலாம். ஆனால் உலக அமைதின்றது வந்து சாத்தியமில்லாத விஷயம் இல்லை, சாத்தியமான விஷயம்தான். நம்ம எல்லாரும் அதுக்கான அவேர்னஸ் இருந்து நம்ம அது பண்ணால் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்கு.
1: நன்றி யோகேஸ்வரன். உலக அமைதி

0: நிலைநாட்டத்துல இளைஞர்களோட பங்கு இன்றியமையாத இருக்கு. அவர்களோட துடிப்பான ஆற்றல், நவீன தொழில்நுட்ப அறிவு மற்றும் மாற்றத்திற்கான ஆர்வம் ஆகியவை எல்லாமே உலக அமைதிக்கு முக்கிய உந்து சக்தியாகவே இருக்கு. இதுல உங்களோட கருத்து என்ன அக்ஷயா?
1: இளைஞர்களோட பங்குன்ற சொல்றதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அமைதியை பத்தி நம்ம உண்மையிலே கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம முதல்ல நம்ம குழந்தைங்கள்கிட்ட இருந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கள்ளங்கபடம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மூளை அவங்களுடைய சிந்தனைகளை எப்படின்னா ஒரு கலப்படம் இல்லாத விளைச்சல் நிலை மாதிரி நம்ம வந்து யூகிக்கலாம். அதில் நம்ம என்ன பயிரிடுறோமோ அதுதான் வரும். நம்ம எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை. நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை விதைச்சோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க பிற்காலத்தில் வந்து நல்ல எண்ணங்களே வந்து செய்வாங்க. தட் இஸ் அவர் தாட் பிகம் அவர் ஆக்ஷன். அதனால வந்து இளைஞர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மைன்றத வந்து நம்ம முதல்ல சொல்லித்தரணும். அதாவது ரெண்டு பேருடைய கருத்துக்கள் வேறுபாடாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக இருக்கலாம், எல்லாருடைய ஒப்பீனியன்ஸ்க்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி வளர்த்தாலே நம்ம வந்து உலக அமைதிக்கு ஒரு முக்கியமான பங்காக வச்சுக்கலாம்.
0: நன்றி அக்ஷயா.
2: ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸ்னா சொன்னால் அது நாடுகளுக்கு இடையே மட்டும் இருக்கிறது இல்லை, இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்க குடிமக்களுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் பீஸ் என்பது இப்போ நம்ம வந்து அணு ஆயுதங்கள் ஒழிப்பு தினத்துக்காக பேசுகிறோம், அதனால அணு ஆயுதங்கள் பற்றி மட்டும் பேசாமல் உலக அமைதி வெவ்வேறு டொமைன்ஸில் வரலாம். அணு ஆயுதங்கள் பற்றி சொல்லணும்னா, இப்போது அணு ஆயுதம் வச்சுருந்தா நாங்கள் அந்தஸ்து பெற்ற நாடு என்கிற ஒரு ஐடியாலஜி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தோம்னா இப்போது நிறைய வல்லரசு நாடுகள் ஜெர்மனி சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் அவங்க அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தொழில்நுட்பம் கல்வி போன்ற துறைகளில் காட்டுறாங்க, அண்ட் அதுலேயுமே சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் அவங்க சாதிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அணு ஆயுதங்களை மட்டும் பார்க்காம இப்போ உலக அமைதி வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால வர கண்டிஷன்ஸ், லைக் இப்போ திடீர்னு வந்து பல நாடுகளுக்கு வந்து அந்த சுனாமியோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டர்நேஷ்னல் பீஸை வந்து உடைக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம இளைஞர்களாக பார்க்கும் பொழுது வி கேன் கோயிங் டு லைக் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், லைக் அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் மாதிரி இப்போ கிரேட்டா தன்பர்க் அவங்களாம் வந்து 13 இயர்ஸ்லேருந்தே வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்க்காக போராடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இளைஞர்களே வந்து நிறைய ஆக்டிவிஸ்ட்ஸாக போகலாம், அந்த மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன்.
0: நன்றி செவந்தி. உண்மையாகவே உலக அமைதி என்பது அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, அது மனிதர்களிடையே குறிப்பாக நட்பு வளர்த்துவது பரஸ்பர அன்பிலும் நம்பிக்கையிலும் தொடர்கிறது. நம்மிடையே இருக்கும் நட்பின் வலிமையும் இளைஞர்களின் துடிப்பான சிந்தனையும் தொழில்நுட்ப பலமும் இந்த உலகை நல்வழிப்படுத்தும் என்பது இந்த நாளின் மிக முக்கியமாக கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.
2: நன்றி.
0: நேயர்களே, சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தையொட்டி கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயா ஸ்ரீ, நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:22. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சூப்பரான ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஹெட்டிங்கோட தான் பேச போறோம். யாரு பேச போறாங்க அப்படின்னா, அகைன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. என்ன டாபிக்னா விரலா பாத்துக்கலாம். கேட்கவே கொஞ்சம் இதா இருக்குல்ல. ஓகே, லைஃப்ல சடனா ஒரு ப்ராப்ளம் வரலாம், நமக்கோ இல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கோ. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, விரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, அந்த நேரத்துக்கு சரியான வார்த்தை. சோ இந்த மாதிரி நீங்க யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதான் இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0431 என்னையும் சேர்த்து டயல்

0: ஒரு காலர் ரெடியா இருக்காங்க பேச, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: என் பேர் வந்து கலைவாணன். நான் வந்து ஆக்சுவலி ஸ்டூடண்டா பிஇசி படிச்சிட்டு
0: இருக்கேன். ஓ சூப்பர் கலைவாணன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில வந்து சரி விரா பாத்துக்கலாம் அப்படின்ற ஹெட்டிங்க பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களுக்கு யாராவது அப்படி சொல்லிருக்காங்களா, இல்ல நீங்க யாருக்காவது அப்படி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஷேர் பண்ண போறீங்க. சரி விரா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா?
1: நானும் சொல்லிருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிருக்கான். ரெண்டு தவங்க நிறைய நடந்திருக்கு இந்த விரா பாத்துக்கலான்ற வேர்டு கிடையாது, ஒரு எமோஷனா வச்சுக்கலாம் நம்ம. அப்படிப்பட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்

0: சொல்லி என் கூட சேர்ந்து ஷேர் பண்ண போறீங்க. சரி விர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா?
1: நானும் சொல்லிருக்கேன், என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் சொல்லிருக்கான், ரெண்டு சவங்க நிறைய நடந்திருக்கு இந்த விர்ரா பாத்துக்கலான்ற வேர்டு கிடையாது, ஒரு எமோஷனே வச்சுக்கலாம் நம்ம. அப்படி பட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சொன்னதை சொல்லிடுறேன். நாங்க அது வந்து ஒரு சிம்பிளான எங்களுக்குள்ள ஒரு நாங்க வந்து சும்மா நாங்க கேம்ஸ் எல்லாம் இருக்கோம் கை ஸ்போர்ட்ஸ்ல, அந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி அதிகமா அந்த கேம் விளையாடும் போது வந்து நாங்க டிபீட் ஆயிடுவோம். அப்போ அந்த வேர்டு அதிகமா அவங்க யூஸ் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. நான் எப்ப யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து எங்களுக்கு செமஸ்டர் ரிசல்ட் வந்தப்ப M2 பேப்பர் வந்து அவனுக்கு அரியர் விழுந்துருச்சு. அப்ப வந்துட்டு அகைன் ரீவாலுஷன் போட்டான். அப்ப வந்து பார்த்தா மார்க் வந்து கரெக்டா ஸ்கோர் வரல, அதனால அகைன் ரீவாலுஷன் போட்டா ஃபெயில் ஆகிட்டான். அப்ப நான் அந்த வேர்டு சொன்னேன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, பட் இப்போதைக்கு
0: இதா இருக்கு. அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க சர்ரா விர்ரா பாத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு. புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Aswin Shankar and Taufik Noshad are competing in decathlon. They competed in three events in the morning. Currently, the long jump event is going on, in which I will be happy to tell you that Taufik Noshad has cleared 1.85 meter and a few more events in athletics are lined up.
1: Yes, absolutely. In the Badha Daud, we will see two Bharatiya Mahila Khiladiyon. Jyoti Yara ji, 100 meter Badha Daud mein dekh दौड़ती नजर आएंगी, वहीं नंदिनी कोंग भी 100 मीटर बाधा दौड़ में दौड़ लगाती हुई दिखेंगी। वहीं शॉटपुट में तजिंदर पाल सिंह तूर जो हैट्रिक लगाने के लिए उतरेंगे, उनको भी हम देखेंगे। वहीं महिला एथलीट में 200 मीटर में हरित भद्रा जो अभी भी इंडिया ओपन का फाइनल जीत के गई, उन्हें भी 200 मीटर में दौड़ते हुए देखेंगे।
0: राइट, एंड वी विल बी बैक विद मोर अपडेट्स इन एन आवर्स टाइम। वी विल लीव यू विद द अपडेट दैट इंडियाज मेन कबड्डी टीम इज लीडिंग बाय 39-32, 48 सेकंड्स remaining on the match clock. We'll meet you again at 4:30 p.m.
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய
3: கேட்டீர்கள்.
4: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
5: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
4: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
5: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
4: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
5: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
4: போன் 044-22-541-442, 044-22-541-216.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்கள மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நேரம் 3:37 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, விர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
7: ஹலோ,
2: ஹாய், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க, என்ன டிகிரி? ஓகே, சூப்பர். காலேஜ் லைஃப்ல எப்படி போகுது? ரொம்ப போரிங்கா போதா இல்ல ஜாலியா போதா?
7: எல்லாம் பரவாயில்ல,
2: ஓரளவுக்கு ஓகே. பெரிய மனசுதான் உங்களுக்கு, பரவாயில்ல. சரி, நீங்க எப்படி, ஒரு ஜாலியான டைப் பர்சனா இல்ல வந்து அமைதியான பர்சனா? நீங்க
7: அமைதியான பர்சன் தான். யாராவது பேசினாதான் வந்து பேசுவேன், கொஞ்சம் மத்தபடி தயக்கமா இருக்கும்.
2: அப்படிங்களா, ஓகே ஓகே. சரி, நீங்க உங்க லைஃப்ல வந்து சரி விர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா, இல்ல உங்ககிட்ட யாராவது அப்படி சொல்லிருக்காங்களா அப்படின்னு என் கூட ஷேர் பண்ண போறீங்க? ஓகேவா? ஓகே, சொல்லுங்க.
7: என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல அதை சொல்லிருக்காங்க.
2: அதான், எந்த இடம்?
7: ஒண்ணு இல்ல, அவன் திடீர்னு ஒரு இடத்துக்கு
2: போயிருந்தான்.
7: ஒண்ணு இல்ல, காலேஜ்ல வந்து அவன் வந்து போட்டது, அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டைங்க, ஃபேமிலி இஷ்யூஸ், அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து சரி விடுடா பாத்துக்கோ
2: அப்படின்னு
7: சொல்லிருக்காங்க. அவன் ரொம்ப
2: வருத்தப்பட்டிருக்கான். சரி, ஒரு ஜாலி ஃபன்னா நடந்திருக்க அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல நீங்க சரி விர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம் ஏதாவது இருக்கா உங்க லைஃப்ல?
7: சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம்,
2: ரொம்ப யோசிக்கிறீங்க பள்ளியே, அப்படி எதுவும் நடக்கலையா? சரி, ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஓகே. சரி, உங்ககிட்ட யாராவது அப்படி சொல்லிருக்காங்களா, அது சொல்லுங்க நீங்க.
7: சொல்லிருக்கேன்.

0: எந்த விஷயத்துல அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட.
1: அது வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ எக்ஸாம் டைம்ஸ்ல வந்து எக்ஸாம் டைம்ஸ்ல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க.
0: இது பார்த்து எதிர்த்துக்கா ஓகே சாதிக், தேங்க்ஸ் ஃபார் த காலிங்.
1: தேங்க் யூ மேம்.
0: ஓ தேங்க் யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:46 ஆயிட்டு இருக்கு. இது உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8. நான் உங்க பிரியங்கா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில சரி விரா பாத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் நர்மதா. நான் வந்து சென்னை, நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
1: ஹாய் நர்மதா.
2: ஹாய்.
1: என்ன படிக்கிறீங்க?
2: நான் ஈசி டிபார்ட்மெண்ட்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
1: ஈசி, ஓகே, சூப்பர். ஏன் நீங்க ஈசி டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? ஜாலியா
2: இருக்கீங்களா? எடுக்கணும்னு எடுக்கல. ஆக்சுவலி 12th பயோமேக்ஸ் குரூப் எதுக்கு போறனே தெரியாம எடுத்தேன்.
1: அப்படிங்களா?
2: எடுத்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை.
1: ஓ சூப்பர் சூப்பர்.
2: ஆனா வந்து நீட் எக்ஸாம் வந்து அந்த டேட் மிஸ் பண்ணிட்டேன். சோ அதனால இன்ஜினியரிங் இந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி அப்பா இன்ஜினியரிங்ல போய் சேர்த்து விட்டுட்டாங்க.
1: ஓ அப்படிங்களா? சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகே ஓகே. சரி, நீங்க எப்படி ஜாலியா இருப்பீங்களா கிளாஸ்ல, இல்ல ரொம்ப சோகமா இருப்பீங்களா?
2: மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த, ஃப்ரெண்ட்ஸ் வைப் மூட்ல இருந்தானா நானும் வைப் மூட்ல இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி சோகமா இருந்தாங்க. சார்
1: நீங்களும் சோகமா இருக்கீங்க?
2: இப்ப காலேஜ் டைம்ல இப்ப எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கவே மாட்டேன். அந்த 3 மாசம் எல்லாம் சுத்தமா படிக்க மாட்டேன். லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஸ்பெட்ரா பாத்துக்கலாம் ஃபுல்லா இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் தான் உட்காந்து படிப்பேன்.
1: இருக்கு.

0: என்ஜாய் பண்ணீங்க. ஓகே,
1: ஓகே,
0: தேங்க் யூ ஃபார் த காலிங். என் கூட ஷேர் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:54 ஆயிட்டு இருக்கு. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில வெர்ரா பாத்துக்கலாம் அப்படின்ற ஹெட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க, யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மை நேம் வந்து விஜய தங்கமணி.
0: ஹாய் விஜய தங்கமணி.
1: நான் வந்து கும்பகோணம்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, உங்க லைஃப்ல வந்து சரி விர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடிடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிருக்காங்களா, இல்ல நீங்க யார்ட்டையா சொல்லிருக்கீங்களா?
1: நானும் சொல்லிருக்கேன், ஆன்டி சொல்லிருக்காங்க.
0: சரி, என்ன எதுக்காக சொல்லிருக்காங்க?
1: காலேஜ் டைம்ல சம்திங் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டோம் இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் உடனே சொல்றது விடு பாத்துக்கலாம் அப்படின்னா அவ்வளவு பிரஷர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கும் சம்டைம்ஸ் அவங்க டவுனா இருக்கும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க, விடு பாத்துக்கலாம், அது என்ன அவ்வளவு பிரஷர் இல்ல, தப்பு இல்ல.
0: படிக்கிற இதெல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமா டஃப்பா போயிட்டு இருக்கா?
1: ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் தங்கமணி, தேங்க்யூ ஃபார் த காலிங்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஓகே, உங்க டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:05 ஐந்து நொடிகள். நேர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்க நம்மளோட ஃபேவரட்டான கட் கேமரா ரோலிங் டைம் வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு ஷோல நான் ஆர்ஜே பாரி, அண்ட் என் கூட ஆர்ஜே
2: லாவண்யா.
1: சோ இன்னைக்கு கலக்கலா ஒரு எப்ப பார்த்தாலும் நான் ரொம்ப பிஸின்னு சொல்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி நான் ரொம்ப பிஸினே ஒரு கட்டோட வந்திருக்கோம். சோ நேர்கள் ரொம்ப சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணும், உங்களுடைய திறமையை வெளிக்காமிக்கணும் அப்படின்னா எடுங்க உங்க போனை, டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு எண் 0413-22-71-770. சோ சுவாரஸ்யமா என்ன டயலாக் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, கேட்டுடலாமா அந்த டயலாக் என்னன்னு? என்ன மேடம்?
2: கண்டிப்பா.
1: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். லிசனர்ஸ் உங்களுக்காக அந்த டயலாக் வந்துகிட்டே இருக்கு.
3: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: எப்படி சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணும் பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வர்றதுக்குள்ளார உங்களுக்கு டயலாக் சொல்ல மாட்டோம்னு சஸ்பென்ஸாவே வச்சிட்டு இருக்கோம். சோ ப்ளே பண்ணிடுறோம். இப்ப உங்களுக்கு
6: நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி.
3: நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்ப ஜுட்ட எடுத்தறவா?
6: அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி.
7: ஆ, பிஸ் பிஸ்.
6: எது பிஸ் பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச கூடாதுங்கிறது. உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது?
1: இன்னொரு தடவை வேணா பிளே பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு
3: இருக்கோம்.
8: அமைதியா யார் தான் நம்ம கூட வந்து இந்த டயலாக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பாங்க.
1: ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறது?
9: வணக்கம், தீயன்பாளையம் தண்டபாணி.
1: தண்டபாணி சார், நலமா?
9: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். டயலாக் கேட்டீங்களா?

0: மேடம்
1: பேசிடலாமா? ரெடி?
0: மேடம்
1: கட் கேமரா ரோலிங்.
0: ஐ அம் வெரி பிஸி. என்னப்பா பசிக்குதா? நோ நோ பசி அதாவது பிஸி பிஸி
1: பிஸி மீன்ஸ் பிஸி
0: பிஸி அதாவது அதான் இங்கிலீஷ் தெரியாதவங்கள நான் பேசறது கிடையாது. ஐ அம் நோ பிஸி.
2: எனக்கு தெரியாதுப்பா, இன்னொரு தடவை பிளே பண்ணுங்கப்பா, அப்படில அப்படின்னு கேட்காம அப்படியே டைரக்டா நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமான ஓபனிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ
0: சார்.
1: கண்டிப்பா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல ஒரு ஓபனிங் குடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி காஃபி சாப்பிட்டீங்களானா டிஃபன் சாப்பிட்டீங்களானா. சூப்பர் சார்,
2: சூப்பர் சார்,
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: நன்றி.
1: சோ அடுத்ததா இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாரு எங்க இருந்து கேட்டிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
3: ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், ரெடி ஆயிட்டீங்க டயலாக்? ஓகே சொல்லமா?
3: சொல்லலாம்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸி. ஐயோ ரொம்ப பசியா இருக்கீங்களா? என்ன ஒரு ஆப்பந்து எடுத்து வருமா? பிஸி மீன்ஸ் அதுக்கப்புறம் என்ன வந்து விட்டே.
1: பிஸி மீன்ஸ் பிஸி பிஸி பிஸி
3: பிஸி மீன்ஸ் பிஸி.
1: அப்புறம் மனோரமாமா சொல்லுவாங்க பிசு பிசு பிசு பிசுன்னு. உங்களுக்கு எல்லாம் எங்க இங்கிலீஷ் தெரிய போகுது, அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு
2: இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட பேசவே மாட்டோம்.
1: உனக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அவரு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அழகா பேசுனீங்க சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: நன்றி.
1: ரொம்பவே சுவாரஸ்யமா ஒரு உற்சாக குரல்ல உடனே உடனே எல்லாமே கால் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா உங்களுடைய திறமையா நீங்க வெளிக்காட்டுனா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு 8-227-1770. இது ஆகாஷவாணி புதுச்சேரி 102.8.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
5: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேரம் 4:12. 40 நொடிகள். சோ நம்ம சுவாரஸ்யமான கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில தான் இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு டயலாக் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காக திரும்ப அந்த டயலாகை நாங்கள் பிளே பண்ணுறோம், கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் பங்கேற்கனா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு N-22-71-770.
6: நான் ரொம்ப பிஸி.
7: நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பை விட்டு எடுத்துறவா?
6: அட நோ நோ பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி.
5: நீங்க ரொம்ப பிஸியா இருந்தாலும் இந்த பிஸி ஷெட்யூல்ல இந்த

0: ஈஸி டைலாக பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க பாருங்க, அதுக்காகவே உங்களை நாங்க பாராட்டுறோம்.
1: ஓகே மேம்,
2: சூப்பரா, ரெடியா?
1: ரெடி மேம்.
2: கட், கேமரா ரோலிங்.
1: எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, ஐ அம் வெரி பிஸி. என்னங்க பசியா இருக்கா? ஆப்போசிட் என்ன இருக்கீங்களா? நோ நோ, அதாவது பிஸி, பிஸி மீன்ஸ் பிஸ் பிஸ் பிஸ் பிஸா. அதுதான் இங்கிலீஷ் தெரியுமா பேசக்கூடாது, உனக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷ் தெரியும்?
0: இது யார சொல்றீங்க கலா மேடம்? இது மனசுல யாரும் வச்சு சொல்ற மாதிரி தெரியுது. நீங்க ரொம்ப பிஸிதான், இந்த பிஸ் பிஸ்ல எங்களுக்காக கால் பண்ணீங்க பாருங்க.
2: எல்லாருமே ரொம்பவே பிஸியா மெய் மறந்து ஷோ கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான்
0: அதுதான் நானும் சொன்னேன், நம்ம வந்து கால் வரல நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, ஏன்னா அவங்க பிஸியா இருக்கதே எஃப்எம் ரெயின்போ கேக்குறதுனால.
2: சூப்பரா சொன்னீங்க.
0: சோ இந்த பிஸி ஷெட்யூலையும் நம்ம பிஸி டயலாக நீங்க எவ்வளவு பிஸியா சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாங்களும் ரொம்ப பிஸியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ சீக்கிரமா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் போடுங்க, கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு.
2: நம்ம காலர் வெயிட் பண்றாங்களே, அவங்க பிஸி ஷெட்யூல நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சோ கேட்டு கிடையாது. ஆமா கண்டிப்பா. ஹலோ, வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு?
3: From Neyveli.
2: எங்க இருந்து? Neyveli. பேர் சொல்லுங்க.
3: என்ன
2: மேடம், நான் ஒரு பிசி பிசி சொன்னதுக்கு என்கிட்ட பேச மாட்டேன்ட்டீங்க. உனக்கு எங்க தெரியும், உனக்கு எங்க தெரியும் போகுது அப்படின்ற மாதிரி. சூப்பர் மேம், நல்ல ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோட சூப்பரா பேசுனீங்க.
0: டயலாக் ப்ளே பண்ணுங்க யாராவது கேட்டாங்களா இல்லையா? அந்த பிராக்டிஸ்க்கு டைம் வேணாமப்பா, அவசர மாட்டா இப்படி.
2: நான் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், நமக்கு இருக்கிற இந்த 1 hour இன்டராக்ஷன்ல இவ்வளவு பிஸியான ஒரு ஷெட்யூலுக்கு நடுவுலயும் நம்ம காலர்ஸ் லைனா வருவாங்களே, ஒருவேளை லைன் பிஸினால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கலாம்.
0: அவங்க தான் பிஸி டயலாக் கேக்குறதுல.
2: சோ தொடர்ந்து இணைந்திருங்க லதா கஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு. சூப்பரான டயலாக் டெலிவரி கொடுக்கறதுக்காக யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறது?
2: விழுப்புரம் இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: முருகன் சார் டயலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: சோ ரெடியா?
3: பேச மாட்டாரு. அதே மாதிரி பிஸியாவே இருப்பாரு எப்பயுமே.
1: பிசி மீன்ஸ் பிசி. சோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச டயலாக் வேற எதுவும் இருக்கா?
2: இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன படம், என்ன டயலாக்?
2: நான் பாக்கறது, நான் காக்கிறது, பூக்கறது, காக்கிறது, நான் எல்லாமே எனக்கு தான் சொந்த, நான் பாக்கத்தெல்லாம்.
1: அடடா, இதெல்லாம்
2: மட்டும் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கூட்டி யாராவது வம்புக்கு இழுத்தீங்கன்னா சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும்.
3: பயங்கர மாஸ் டைலாக்ஸ் தான் சொல்லுவார் போல இருக்கு முருகன் சார். ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க முருகன் சார், பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி.
2: உங்கள் இருவர்

0: எல்லாருக்கும் நன்றி மேடம், மாலை நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார், வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சோ அடுத்ததா யாரு எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுடலாம்.
2: ஹலோ,
3: வணக்கம் மேம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம் கலைவாணி மேடம். என்ன அப்படி பயங்கர ஃபாஸ்டா எங்க போறீங்க இப்போ?
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி, ரொம்ப பசியோட இருக்கீங்களா? நான் வந்து ஆபீஸ் சுத்தி எடுத்துட்டு வரவா? நோ, நான் அதாவது பிஸி மீன் பிஸி என்ன பிஸ்பிஸா என்னது பிஸ்பிஸாவா? அதனாலதான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேச

0: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி, ரொம்ப பசியோட இருக்கீங்களா? நான் ஒன்னும் ஆப்போசிட் எடுத்துட்டு வரவா? அதாவது பிஸி மீன் பிஸி என்ன பிஸ்பிஸா என்னது பிஸ்பிஸாவா? அதனாலதான் இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது உனக்கு எங்க தெரிய போகுது?
1: கடைசியா உனக்கு எங்க தெரிய போகுதுன்னு எங்களை பார்த்து சொல்லிட்டீங்க.
2: சூப்பர் சூப்பர்,
1: ஓகே, ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க கலைவாணி மேடம், பாராட்டுகள்.
0: நான் இன்னொரு டைலாக் சொல்லிட்டு போயிடுறேன்.
1: கண்டிப்பா.
0: டே டே டே, இந்த ஆக்ட் குடுக்குற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த
1: ஊருக்கே தெரியும். இது எங்க ரெண்டு பேரையும் சொல்ற மாதிரி இருக்கே.
2: அப்படி இல்ல சொல்றீங்க கலைவாணி மேடம், அப்படி சொல்லல தானே.
3: நன்றி. சோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான டயலாக நீங்களும் பேசுனா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் N2271-770. தொடர்ந்து இணைந்திருங்க எளிதா ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

சினிமா பிடிக்கும் கோடம் பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம், பாரியின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பாக்காத கண்ணு கண்ணு.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020

0: her match in the round three. And the pair of Gayatri Gopichand and Teresa Jolly have also advanced to round three. In a few moments from now, PV Sindhu will be in action against Japan's Tomoko Miyazaki. And we will be coming back with the updates in about an hour's time.
1: पदक तालिका पर भी एक नजर डाल लेते हैं दर्पण. पदक तालिका में देखें तो अभी सबसे ऊपर चीन है, उसने 105 गोल्ड, 39 सिल्वर और 37 रजत या 37 कांस्य पदक सहित 171 पदक जीते हैं. जापान उसके ठीक नीचे 31 गोल्ड, लेकिन फासला बहुत ज्यादा है, 37 उसके सिल्वर मेडल है जबकि 47 उसके कांस्य पदक है 125 पदकों के साथ. दूसरे स्थान पर कोरिया, तीसरे स्थान पर कुल 72 पदक हैं. जबकि भारत की बात करें 11वें पायदान पर 4 गोल्ड, 11 सिल्वर और 13 ब्रॉन्ज समेत 28 पदक भारत के खाते में है. दोस्तों इस घंटे के अपडेट में इतना ही, अगले एक घंटे बाद फिर मुलाकात होगी. तब तक मुझे मोहम्मद शाहिद आजमी और दर्पण टिकिया को अनुमति दीजिए. धन्यवाद.
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை பற்றி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம்.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
6: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 4:36, 44 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. இது உங்கள் அபிமான கட் கேமரா ரோலிங். சோ வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சந்திரசேகர் சார், டைலாக் கேட்டீங்களா?
7: ரொம்ப ஹாப்பி. இல்ல மேம், எனக்கு இன்னொரு வாட்டி பிளே பண்ணுங்க, அந்த டைலாக் கேக்குறேன்.
3: ஓ தாராளமா. நீங்க ரொம்ப பிஸியா இருந்ததுனால டயலாக் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்காக அந்த பிஸினே வர.
8: ரொம்ப பிஸி.
9: நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா?
8: அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி.
9: ஆ பிஸ் பிஸ்.
8: எது பிஸ் பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது?
3: கேட்டீங்களா சார்?
7: கேட்டேன் மேம்.
3: ரெடியா?
7: ரெடி.
3: Okay, cut camera rolling.
7: Hey, I am busy. என்னது busy? என்ன ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க? No, yeah, I am busy. என்னது busy? Busy, busy. உனக்கெல்லாம் எங்க இங்கிலீஷ் தெரிய போகுது? I am so busy.
3: ஆப்பத்த ஆரஞ்சு ஜூஸ் ஆக்கிட்டீங்க சைடு கேப்ல, அவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல. சூப்பர் சார்.
7: எனக்கு எவ்வளவு மனசுக்குள்ள வாங்க முடிஞ்சதோ ஒரு வாட்டி டைம் ப்ளே பண்ணிட்டு
3: அதுலயே செம்மையா பேசிட்டீங்க. மாடுலேஷன் வேற
10: சேகர் சார், பயங்கர நீங்க பிஸின்றத நிறைய தடவை எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. பிஸி பிஸி பிஸி.
7: ஒரு வரி
10: கண்டிப்பா, அது உங்க ஸ்டைல் இல்லையா? சரி, கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க.
7: I am busy. என்னது பிஸியா? இதுக்குதான் இங்கிலீஷ் தெரியாத கூட பேசக்கூடாதுங்கிறது. I am busy. என்னது பிஸியா? பிஸி பிஸி. இதுக்குதான் இங்கிலீஷ் தெரியாத கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறது. I am busy. என்னது பிஸியா? பிஸி பிஸி. இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட எல்லாம் பேசவே கூடாதுங்கிறது.
3: ஒரு கோவத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு காமெடியா பண்ணா
10: இல்ல. நீங்க வந்து கவுண்ட் பண்ணி சார் டைலாக கோவை சார் மேடம் ஒரு மாடுலேஷன்ல சொல்லு சொல்ற மாதிரி லாஸ்டா ஒரு டைலாக்
7: சொன்னீங்க.
10: சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பாராட்டுகள் சார் உங்களுக்கு.
7: வாழ்த்துக்கள்.
10: ஓகே, நன்றி சார்.
3: தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: பை.
1: எஸ், ஸோ நம்மளோட நேர்கள் எப்பயுமே வந்து பிஸி தான் இருந்தாலும் உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் எஃப்எம் ரெயின்போவை கேட்டு அந்த டைலாகை சூப்பராக டெலிவர் பண்ணுறீங்க பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே கலையரசு சார், கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா உங்களுக்கு?
2: ரெடியா?
1: நன்றி.
2: தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நேர்களே, இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய பிடிச்சமான டயலாக இந்த காமெடி ஷோல பேசணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு N22-71-770.
1: ஓகே, இது வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, உங்களோட ஃபேவரட் டயலாக்கும் சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எங்களோட டயலாக் நீங்க சொல்லுங்க.
2: அது நான் சொல்லாமலே நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சது தானே.
1: ஓகே, சோ அடுத்தடுத்து அப்படியே நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க இல்லையா. சோ இப்ப வந்து நம்ம பாரிக்கு நான் ஒரு க்வெஸ்சன் கொடுக்க போறேன்.
2: கண்டிப்பா
1: ஒரு முக்கியமான வேலைய வேலை செய் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி நான் பிஸி அப்படின்னு எப்ப போய் சொல்லி தப்பிச்சிருக்கீங்க சொல்லுங்க.
2: இந்த மாதிரி எப்ப சொல்லலன்னு கேளுங்க.
1: அப்ப பாத்தீங்களா, அதான் இந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து வேலை எப்ப நம்ம சொல்றோமோ அப்பதான் நான் ரொம்ப பிஸி. ஆனா உண்மையா பிஸி கிடையாது.
2: நம்ம போன எடுத்து வச்சுக்கிட்டு போன்ல படிக்கிறோமா இல்ல நம்ம மீடியா சோசியல் மீடியால இருக்கோமான்னு தெரியாமலே இப்ப எல்லாருமே பிஸியா இருக்கிற மாதிரியே ஒரு மாயா சுத்திட்டு இருக்கோம் இல்லையா. அதை விட வேற என்ன இருக்க முடியும்?
1: ஓகே, நம்ம பிஸியை பத்தி பேசும்போது நம்மளோட நேயர் வந்துட்டாங்க. நான் பிஸியா இல்லைங்க, உங்க டைலாக சொல்றதுக்கு வந்தாச்சுன்னு யாரும் தெரிஞ்சுக்கலாம்.
3: ஹலோ, அன்பான மேம் லாவண்யா மேமுக்கும் தமிழ் அழகாக பேசும் பாரி மேமுக்கும் மாலை வணக்கம் கூறுவது பாண்டியிலிருந்து ஜெயா.
1: ஓகே ஜெயா மேடம், அப்படியே பயங்கரமா பிஸி ஷெட்யூல்ல பிஸியான உங்களுடைய அப்படியே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பிஸியான ஒரு டைலாக சொல்றதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா. ஓகே ஜெயா மேடம், ரெடியா?
2: கேட்டீங்களா?
3: ரெடி
2: மேம். ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: ஐயோ, எனக்கு வேலை ரொம்ப அதிகமாகுது. ஐ எம் வெரி பிஸி. என்னது பசி எடுக்கிற ஆப்ப சுட்டுனு வருதுவாப்பா? ஆப்பமா? பிஸ் ஐ எம் நோ நோ பிஸி மீன் பிஸி புஸ் புஸ்ஸா
2: பிஸ் பிஸ்
3: அது பிஸ் பிஸ் ஆ சாரி மேம் பிஸ் பிஸ் அதுக்குதான் இங்கிலீஷ் தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது. உனக்குதான் தெரியுமா இங்கிலீஷ், உனக்கும் ஒண்ணும் தெரியாதே.
1: ஜெயா மேடம், ஆப்பெல்லாம் சுட்டு வர்றானா இந்த டீ டைம்ல ஒரு ரெண்டு வடை மட்டும் சுட்டு வந்த
3: போதும்.
1: சூப்பரா பேசுறீங்க ஜெயா மேடம், பிஸ் பிஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி மேடம்,
2: சூப்பரா
3: பேசுறீங்க.
2: தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM Rainbow 102.8.

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 4:50. நேயர்களே, உங்களுக்கான ஓர் அறிவிப்பு, மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138th மன் கி பாத் உரை வரும் 27th நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
1: இந்தாங்க
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: இந்தியாவின் மா

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா, கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா, கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிப்பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: நேரம் 4:57. 22 நொடிகள். சோ இன்னைக்கு சூப்பரா எல்லா நேர்களும் அவங்களோட பிசி ஷெட்யூலுக்கு நடுவுல நம்மளோட நான் ஒரே பிசி டயலாக நல்லாவே பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. சோ பங்கேற்ற நேயர்களுக்கு மட்டுமல்லாம கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் ஆர்ஜி பாரி, என் கூட
4: லாவண்யா.
3: சோ தொடர்ந்து இணைந்திருங்க அல்லது ஆகாஷவாணி புதுச்சேரி 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ச்சி லாவண்யா அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஸ்டுடியோல இருந்து நான் தான் இங்கு பேச போறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆர்ச்சி அலையோடு விளையாடு ஷோவை ராக் பீச்ல இருந்தா கண்டிப்பா கொண்டு போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாரு இன்னைக்கு பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட நேர்களோட ஃபன் பண்ண போறாங்க, அலையோடு சேர்த்து பயங்கரமா விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க,
2: 5:01 எப்பவும் ரேடியோ புதுவைக்கு 2.8 உங்களுக்கு வீட்ல இருந்து ராக்கர் சல்யூட். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். அலையோடு விளையாடு நிகழ்ச்சினாலே அலையும் நம்ம நிகழ்ச்சியும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி எந்த அலை கூட இன்னைக்கு நாம நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கோம் அப்படின்னா ராக் பீச்ல இருக்கிற அலை கூட தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சி வந்திருக்கோம். ராக் பீச்ல நிறைய பேர் நிறைய விஷயமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ராக் பீச் கவர்ந்து இருச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதோட பழமையும் அதோட வரலாற்றும் ரொம்ப பெருசு. அந்த ராக் பீச்சை இன்னைக்கு யார் யாரெல்லாம் ரசிக்க வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்காம நிறைய ஃபன் பண்ண போறோம். இப்போ முதலாவதா ஒரு அம்மா ஒருத்தவங்க ரொம்ப சூப்பரா ராக் பீச்சை ரசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
3: பேரு ஆனந்திங்க.
2: பேரு சொல்றதுக்கு இவ்வளவு யோசனையா?
3: ஆனந்தி பேரு.
2: ஓகேம்மா, எத்தனை வருஷமா பீச்சுக்கு வரீங்க?
3: நான் வந்து ஒரு வாரமா தாங்க பீச்சுக்குறேன். பீச்சுக்கு
2: ஒரு வாரமா டெய்லி வந்து
3: டெய்லி வந்துடுறேங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு பீச்சுல.
2: இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்போ
3: நான் வந்து இங்க நாங்க வந்துட்டாரு பாண்டி. அதுல இருந்து ஒரு 3 மாசம் அங்கதான் இருக்கோம். இருந்தாலும் வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க டெய்லி. அதனால நான் அப்படி போய் பாப்போம்னு உட்காந்து இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா கூப்பிடும் போதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு சொல்லிட்டு அந்த டைம் ஓட்டிட்டு இருக்கிறதா இருக்குன்னு டெய்லியும் வந்துடுறோம். இப்பெல்லாம் நைட்டில் கூட வந்துடுறோம். நான் வந்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு இப்போதான் எல்லாரும் பத்தும்போது தான் தெரியுது பீச் ஓடி வருமே.
2: இங்கே பீச்சுக்கு வந்தாலே எந்த ஒரு வாரமா வரீங்க? இந்த ஒரு வாரத்தில் உங்களை ரொம்ப கவர்ந்து எழுத்த இடம்னா எது பீச்சில்?
3: காந்தி சாலை வந்து ரொம்ப கவர்ந்து போச்சு அந்த இடம். அங்கே போய் சுற்றிக்கின்னு அப்போ ஏதாவது வாங்கி
2: கற்களால் கொட்டி முடி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடம் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மணல் இருக்கும். இப்போ நீங்க கல்லுல உட்காந்துக்கிட்டு அதை ரசிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல மணல கால் நினைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா?
3: கல்லுல கொஞ்சம் ரசிப்பேன். வந்து கொஞ்சம் இறங்க என்னாலும் முடியாது. பசங்க இறங்குற பசங்களை பார்த்தா

0: போட்டு போனே அதை பார்த்துட்டு என்ன முடியாதுனால அந்த மாலையே இருந்து உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மொல்லமா போயிட்டு ஒரு ஒரு நேரத்துல அப்படியே போயிட்டு வருவேன். போயிட்டு வந்துட்டேன் அதோட உட்காந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய இடம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் நல்லா இருக்குது இந்த பீச்சு.
1: சூப்பர் சூப்பர்மா. நம்ம காந்தி சிலையே ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான், ஏன்னா பீச்ல இருக்கக்கூடிய காந்தி சிலை இருக்கிறது சூப்பர் தான். இங்க நிறைய கற்களை குட்டி வச்சாலும் அந்த மணல் சிட்டு அந்த மணல்ல போய்
0: இன்னும் நல்லா இருக்குது.
1: நம்ம இங்கதான் இருக்கோம் பாண்டிச்சேரி, நாங்க அடிக்கடி வந்து பாத்துருப்போம். உங்களை மாதிரி வெளியில இருந்து வந்தவங்க சுத்தும் போது அந்த பீச்சோட அழகு ரொம்ப இருக்கு. ஏன்னா நீங்க பண்டூட்டில இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து ரசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்?
0: அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி அவங்களும் எப்படி ரசிக்கிறாங்க, ரொம்ப எப்படி அது மாதிரிதான் இருக்கும். நீங்க எழுதும் போதுதான் அவங்க சொல்ல போதான் உங்களுக்கு சரிங்களா. அதுக்கு வந்து எனக்கு வந்து நம்ம ஊருக்கு நாலு பேர் இதான் எனக்கு தெரியும் அளவுக்காக அந்த அளவுக்கு பீச்சு.
1: ஓகே ஓகே ஓகே சூப்பர். ஒரு ஒரு பீச் வந்து அது அழகியல் எப்போ தெரியும், அதை புதுசாக பார்க்குறவங்க அதை அக்சஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பீச் ரசித்து சூப்பராக அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இந்த பீச்சில் வந்து இது வரைக்கும் உங்களை கவர்ந்த விஷயம் சொல்லிட்டீங்க இல்லையா, இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்லாம் ஒயிட் டவுன் ஏரியா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா இல்லை அப்படிதான்?
0: இல்ல அங்கங்க போட்டோ எடுக்கிற இடம்லாம் போய் பார்த்துதான் அங்கேயும் நானும் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு. ஆமா என் பிள்ளைங்களை போட்டோ எடுத்துட்டேன் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்தெல்லாம் போட்டோ எடுத்து நான் பார்ப்பேன். அதுக்கு நாமளும் எடுக்கணும் அதே மாதிரி வரணும் இன்னும் கொஞ்சம். ஆமாங்க
1: சூப்பர் சூப்பர்மா. நீங்க இந்த பீச்சை ரசிச்சுட்டு இருக்க எங்களுக்காக வந்து பேசி உங்களோட புதுசா பீச்சை ஒருத்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி கலந்ததுக்கு மிக்க நன்றிமா. நேர்களையே இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆட்களை தான் நம்மளோட ராக் பீச் அவங்களுக்குள்ள நிறைய ஒழித்து வச்சிருக்கு. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்ம பீச் அவங்களுக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் கொடுக்குதுன்றத கேட்டு நிறைய கேம்ஸ் வச்சப்புறம் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஸ் இன்னைக்கு நம்மளோட அலையோட விளையாடு நிகழ்ச்சி வந்து நம்மளோட ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருப்பாங்க அப்படின்றதோட பயங்கர ஃபன்னாகவும் இன்னைக்கு போகுது அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியோட தூக்கமா சூப்பரான ஒரு சாங் வருது, பயங்கர ஹிட் சாங் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தூக்கு தொருணா அடாவடி, தூக்கு தொருணா அளப்பற, தூக்கு தொருணா தடாலடி, தூக்கு தொருணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ வந்து பேசலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நம்ம ராக் பீச்சோட அழகு வரதாரை பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நாம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் கூட பேசுறது காத்துட்டு அந்த வரிசையில சூப்பரான ஒருத்தர் நம்ம கூட ராஜேஷ் பத்தி பத்தி இணையறாரு. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், என் பேர்
3: ஜெயன் சார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நான் வந்து பாண்டியன் சார், பூர்வீகமே எனக்கு பாண்டியன் சார்.
3: பாண்டியில எந்த ஏரியா சார்?
4: பாண்டியில பாத்தீங்கன்னா மண்டலம்,
3: நயினார் மண்டலம். எத்தனை வருஷமா பாண்டிச்சேரி ராக் பீச்சு வரீங்க?
4: நான் பிறந்ததுல இங்கதான் சார் இருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர்ஸ் இருக்கேன் ராக் பீச்.
3: ஓகே சார், இப்போ லாஸ்ட் 27 இயர்ஸ்ல ராக் பீச் எந்த அளவுக்கு மாறி இருக்கு சார்? விச் மீன்ஸ், அதாவது எப்படின்னா இப்ப இப்படி இருந்தது சார், இப்ப இன்னும் சூப்பரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி எல்லாம் பார்க்கும் போது அந்த லைட்ல இருக்கிற அழகை விட இப்போ வந்து நைட்ல லைட்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி கேட்கிறேன், எந்த அளவுக்கு மாறி இருக்கு?
4: ஆக்சுவலா ராக் பீச் வந்து ஸ்டார்டிங் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து வரவங்க மதியானம் ஈவினிங் அந்த டைம், இப்ப ஃபுல்லாவே டோட்டலா பீச் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விடியகால வருவாங்க, ஏன்னா ராத்திரி 7 to 10 அந்த அன் டைம்ல கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி ஒரு 18 கூட வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், அந்த கிளீனிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த சின்னதா அந்த ரோட்ல வந்து ஒரு குப்பையே இருக்காது, ப்ராப்பரா அதை கிளீன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், நல்ல உங்களுக்கு அந்த நேச்சுரலா ட்ரீட் பண்ணலாம். நீங்க அந்த பொல்யூஷன்ல இருந்து அபார்ட் ஃப்ரம் இங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் ராக் பீச்.
3: ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அப்ப ராக் பீச் வந்து பாசிட்டிவா நல்லா கிரீனா நல்லா எவால்வ் ஆயிருக்கு சொன்னீங்க, கரெக்டா?
4: ஆமா சார், நல்லாவே எவால்வ் இருக்கு. இன்னும் போக போக டூரிசம் வந்து எக்ஸ்டேட் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றாங்க நியூ இயருக்கு வந்து பார்ட்டி அதெல்லாம் இதெல்லாம் பண்றப்ப இன்னும் டூரிசம் ஆகுது.
3: இப்போ வந்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி ஸ்டேஜ் தான் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி

0: என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்குமா, இல்ல எப்பவுமே ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்குமா?
1: எப்பவுமே நடக்கும் சார். அதாவது ஏதாவது ஸ்பெஷல் தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல, எப்பயாவது அவங்களுக்கு பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஸ்டாண்ட்ல வந்து ஆர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க மொத்தமா எக்ஸிபிஷன். அப்புறம் வந்து பாரம்பரிய கடைகளை ஸ்டேஜ்ல வந்து அந்த டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய இருக்கு சார். ஆர்ட் ஒர்க் பண்றவங்க, கைத்தறி இதெல்லாம் பண்றவங்களாம் வந்து அவங்க ஷோகேஸ் பண்றாங்க எக்ஸிபிஷன். இது கண்டினியூவா, அதாவது மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ்ல போட்டுக்குவாங்க. நல்லா இருக்கும். இதுக்கு வந்து எங்க
0: நம்மளோட ராக் பீச் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் வெளிக்கொண்டு வர ராக் பீச்ல, கரெக்ட் தானே?
1: ஆமா சார், அதெல்லாம் கொண்டு வர.
0: அப்ப வரவங்க எல்லாம் வந்து பீச்சோட அழகு மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
1: ஆமா, இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இந்த ஹேண்ட்மேட் எல்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. மிஷின் ப்ராடக்ட் எல்லாம் வந்துருது. அந்த டைம்ல ராக் பீச்சுக்கு வர டூரிசம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போடும்போது அது வந்து பாத்தீங்கன்னா டூரிசம்க்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கு. அங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த ஹேண்ட்கிராஃப்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களும் வந்து கொஞ்சம் என்கரேஜ் ஆகுறாங்க இது மூலியமா. இது ஒரு நல்ல இதா இருக்கு சார். ராக்
0: ஓகே சார், நீங்க ஒரு லாஸ்ட் 27 இயர்ஸா வந்து ராக் பீச்சை பாக்குறீங்க அப்படின்னும் போது ஏதாவது இந்த இடம் வந்து ஹிடன் பிளேஸ் பா ராக் பீச்ல வந்து இந்த இடத்த எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ராக் பீச் இருந்தாங்கன்னா அந்த பெருசா இருக்கிற காந்தி சிலை வந்து ஒரு ஸ்பாட்டடான இடம் மாதிரி அப்படி இருக்கும், டக்குனு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ராக் பீச்ல வந்து இந்த இடத்த வந்து ஹிடனா இருக்கு, இதெல்லாம் போய் நீங்க கண்டிப்பா பாத்து ரசிக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: ராக் பீச்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் வந்து ஒரு ராக் பீச் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார் பீச் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஹார்பர் ஒன்னு இருக்கு. அந்த ஹார்பர் கிட்ட ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த டனல் வந்து அதை ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீனிங் போடா டனல் இந்த பிரிட்ஜுக்கு பாசிலையும் போலாம். அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் இருந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க டெம்பரரியா. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா
0: ஒன்றும் மெரினா பீச் கிட்ட இருக்கு.
1: ஆமா, மெரினா பீச் கிட்ட இருக்கு. இப்போ புதுசாக கட்டின மெரினா பீச் இருக்கு, ரீசெண்ட் ஃபைவ் டேஸ் அது அங்கே இருக்கு.
0: ஓகே ஓகே சார். அப்போ வந்து நம்ம ராக் பீச், ராக் பீச் வந்தாலே நான் முதல்ல வந்து இந்த விஷயம் தான் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க?
1: ராக் பீச் வந்தாலே ஃபர்ஸ்ட் காந்தி ஸ்டேச்சு தான் சார், அதுதான் மிஸ் பாயிண்ட்டு. அங்கே வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வந்து காந்தி சிலையை பார்த்துட்டு அங்கே போய் ஸ்டோன்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா மைண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் நாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னு அவசியம் இல்லை, தனியா வந்தாலே அந்த வைப் தனியா இருக்கு. அது அது பார்த்தாம நீங்க சைடு திரும்பி உட்காந்து உட்காந்தீங்கன்னா அங்க இருக்கிற வயசானவங்களா இருக்கட்டும், அங்க இருக்க ஃபேமிலியா நடந்து போவாங்க பேசிக்கிட்டு. வயசானவங்க ரெண்டு கப்புள்ஸ் நல்லா வயசானவங்க ரொம்ப வயசானவங்க நடந்து போவாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல
0: நல்ல வைப் கிடைக்கும்.
1: நல்ல வைப் கிடைக்கும். நீங்க நல்ல பேட் வைப்ல இருந்தா கூட நல்ல நல்ல மூடு வந்திருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ நாம ஒரு கேம் விளையாடலாம் சார். என்ன கேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் படத்துல நடிச்சவங்களோட பேர் சொல்லுவேன், அது என்ன படம் அப்படின்னு நீங்க பிடிக்கணும். தெரியலாமா?
1: ஆ, விளையாடலாம்
0: சார். ஓகே சார். இப்போ உங்களுக்கான படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, படத்துல நடிச்சவங்க வந்து விஜய், நயன்தாரா, யோகி பாபு, படத்தை டைரக்ட் பண்ணது அட்லி. இந்த படம் என்ன படம்?
1: இது எந்த பீரியட்ல வந்த சார் படம் சார்? எனக்கு
0: இது ஒன்றும் பீரியாடிக் படம்லாம் இல்லை சார், ஜஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் எந்த கேப்ல வந்த படம் தான். 5 to 10 இயர்ஸ் பிஃபோர்.
1: 5 to 10 ரொம்ப இருக்கு. விஜய், நயன்தாரா, யோகி பாபு
0: பண்ணது அட்லி.
1: அட்லி அட்லி நல்ல படம் தான்.
0: அந்த படத்துல கூட ஒரு ஹிண்ட் என்னன்னா, அந்த படத்தை வந்து பெண்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பாட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் மாதிரி.
1: ஓகே ஓகே சார். இது பிகில் சார்.
0: நான் இத்தனை க்ளூ கொடுத்து நீங்க கண்டுபிடிச்சீங்க, பட் ஸ்போர்ட்டிவா ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. உங்களுக்காக பீச்சை பத்தின ஒரு ராபிட் ஃபயர்.
1: சொல்லுங்க.
0: ஓகே சார். பீச்சுக்கு வந்தா சுண்டலா ஐஸ்கிரீமா?
1: ஐஸ்கிரீம்.
0: காந்தி ஸ்டாச்சுவா ராக் தான்?
1: காந்தி ஸ்டாச்சு.
0: மெரினா பீச்சா ராக் பீச்?
1: ராக் பீச்.
0: பீச்சுக்கு வந்தாலே தனியா இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணுவேன்,
1: தனியா இருப்பேன்.
0: பீச்னா ஒரே ஒரே பாயிண்ட் சொல்லணும்னா என்ன
1: சொல்லுவீங்க?
0: சூப்பர் சூப்பர் சார். உங்களோட அந்த பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக நிறைய, எங்க நேர்களுக்காக ராக் பீச் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்கிட்ட பேசுனதுக்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: நேர்களே, இன்னும் பல பேர்ட்ட நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம். ராக் பீச்சை பத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.8.

0: அதிக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேயர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹார்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லி அஞ்சல்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் சரியா 5:36 நிமிடம் ஆயாச்சு. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்மளோட ஷோ சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு. ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் பயங்கரமாவே பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ. புதுவை 102.8 அட்டாபடியான ஷோ, பீச்ல அதிரடியான ஷோனா அது நம்ம அலையோடு விளையாடு ஷோ தான். அந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ் ராக் பீச்ல இருந்து. நிறைய பேர் ராக் பீச்சை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம், அதுக்கும் பண்ணா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ நம்ம கூட சூப்பரா ராக் பீச் பத்தி பேசுறதுக்காக ஒரு நேரத்தை இணைறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வேலு சார்.
2: எங்க இருந்து வரீங்க சார்?
3: நான் லாஸ்பேட் தான் சார்.
2: லாஸ்பேட்ல இருந்து எத்தனை வருஷமா ராக் பீச்சுக்கு வரீங்க? ஏன் ராக் பீச்?
3: சின்ன வயசுல இருந்தே வரேன் சார், அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஸ்பாட் தான். அதனால
2: இல்ல சார், இப்போ உங்களுக்கு லாஸ்பேட்ல இருந்து நீங்க ஆரோவில் போலாம். ஆரோவில் பீச்சும் இருக்கு, ராக் பீச் இருக்கு, பக்கத்துல மெரினா பீச் இருக்கு. பர்டிகுலரா எதுக்கு ராக் பீச்?
3: அங்கதான் காந்தி தாத்தா இருக்காரு, அவரை பார்க்க வருவோம்.
2: இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது சார். சரி ஓகே, உங்களுக்கு காந்தி ஸ்டாச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ராக் பீச் வந்தாலே நீங்க மறக்காம போற ஸ்பாட்னா எது
3: சார்? ராக் பீச் வந்தா சடனா உட்காந்துருவேன், உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், பீச் பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே ப்ரீவியஸ் எல்லாம் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன்.
2: எங்க ப்ரீவியஸ்ன்னு சொல்லும் போதே தெரியுது எனக்கு, நம்ம அந்த சாப்டருக்குள்ள போக வேண்டாம். ராக் பீச் நம்ம அதுக்குள்ளேயே இருப்போம். ராக் பீச்ல தனிமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? தனிமையா உட்காந்துக்கிட்டு பீச்சை பார்த்து ரசிக்கிறது, இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்றது போறது அதெல்லாம் பிடிக்குமா?
3: மேக்சிமம் தனியா இருக்கதான் சார் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா ஜாலியா இருக்கும்.
2: ஓகே ஓகே ஓகே சார். நீங்க அதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவீங்களா இல்ல தனியா வருவீங்க?
3: மேக்சிமம் தனியா தான்.
2: ஓகே சார், ராக் பீச்ல நீங்க வந்து மஸ்ட் இந்தந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி சொல்லுவீங்க
3: சார்? அங்கே ஒரு அம்பேத்கரோடைய மண்டபம் ஒன்று, அதை போய் பாருங்க. அப்புறம் காந்தி ஸ்டாச்சு பாருங்க. அப்புறம் மார்க்கெட் வந்து உள்ளே போயிடுச்சு, கொஞ்சம் அங்கே போய் விசிட் பண்ணி கொஞ்சம் பை பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்.
2: ஓகே,
3: அதான் நீங்கள் பண்ணணும்.
2: ஓகே ஓகே சார். சார் நீங்கள் வந்து ராக் பீச்சை அந்த ராக்கு சார் மண்ணில் இருக்கிற அந்த பீச் அதெல்லாம் ரசிக்கிறீங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து ஒயிட் டவுன்ல நிறைய போட்டோ ஸ்பாட்டு, அதை ஒட்டி நிறைய ஒயிட் டவுன் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய அழகழகான மரங்கள் இருக்கு. இப்ப கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஒரு பூ ஃபுல்லா கொட்டி அதெல்லாம் அவ்வளவு ரசிக்கிற மாதிரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்குலாம் போவீங்களா? பார்க்குக்கெல்லாம் போவீங்களா?
3: இல்ல சார், அந்த இடத்துக்கு நான் போற வேண்டிய ஐடியாவும் கிடையாது, அங்க போக வேண்டிய ஆளும் நான் கிடையாது, எனக்கு பீச் மட்டும் போகுது சார்.
2: ஓகே ஓகே சார். பீச்ல வந்து நம்ம பீச்ல வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டுலேருந்து எல்லாருமே வராங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு பாண்டிச்சேரி லாஸ்பேட்லேருந்து வரீங்க, இந்தபோது நம்ம ஒரு பீச்சு இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
3: சார் அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல சார். பீச்சை வந்து ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். இப்போ நம்மனா டெய்லியும் பார்க்குறோம், நமக்கு சலிச்சு போயிருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் வந்து அதை ரேராக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவங்கலாம் வந்து ஒரு டூர் மாதிரி வந்து பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவ்வளோதான்.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம ராக் பீச் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு? ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இருந்ததுனால ரொம்ப வருஷமாக பீச்சை பார்த்துருப்பீங்க. ராக் பீச் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு?
3: ஓரளவுக்கு எல்லாருமே மண்ணு கொட்டி கல்லெல்லாம் போட்டு சேஃப்டிஸ் நல்லா மெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து அந்த பிரிட்ஜு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கு, அதையும் மறுபடியும் ரீஓபன் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். டூரிஸ்ட் ஸ்பாட்ல அது ஒரு இன்க்ளூட் ஆயிருக்கும். பீச்சில் அதுக்குமாரி வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் வந்து டெய்லியும் அவங்கவுங்க வாக்கிங் போகும்போது அதெல்லாம் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்களே வந்து பிச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கே காலைல வந்து வாக்கிங் பண்ணுங்க.
2: ஓகே ஓகே சார். நைட் நேரத்தில் பீச் எப்படி சார்?
3: நைட் நேரத்தில் ஒரே வைபாக இருக்கும் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஜாலியாக இருக்கும்.
2: ஓகே ஓகே ஓகே. நைட் நேரத்தில் அந்த அலங்கார விளக்குகள்லாம் போட்டு பீச்சே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு?
3: ம், ஆமாம் சார்.
2: ஓகே ஓகே ஓகே சார். சரிங்க சார், நான் ஒரு கேம் விளையாடலாமா?
3: ஆ ஓகே சார்.
2: கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் படத்தில் நடித்த உங்களோட பேர் சொல்லுவேன், அது என்ன படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
3: ஓகே, டைப் பண்ணுறேன் சார்.
2: சரிங்க சார், நான் உங்களுக்கான படத்தில் நடிச்சவங்களோட பேர்லாம் சொல்கிறேன், அது என்ன படம் கேஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா, தமன்னா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கேவி ஆனந்த் அவர்கள்.
3: கேட்குறீங்க?
2: சரி, நான் இதை பற்றின ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். இந்த படம் வந்து டைமண்ட், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது, இதை இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு படம். அதிகமாக ஃப்ளைட்டில் பறந்து பறந்து ஃபுல்லாக வருவாங்க
3: சார். அதுதான் சார் சூர்யாவோட மெயின் பாட்டு, அதானே அந்த அயன் மூவி தானே அது.
2: படத்துல நடிச்சவங்க பேர்லாம் சொல்லும் போது யோசிச்சு நீங்க க்ளூ கொடுத்த உடனே வேற லெவல்ல கண்டுபிடிச்சீங்க.

0: இன்ஃபர்மேஷனுக்கு குத்திட்டீங்க சார். ஓகே, அப்போ க்ளூ நான் தான் தப்பா கொடுத்துட்டேன். சரி ஓகே சார், இப்போ வந்து நான் இன்னொரு படம் சொல்றேன், அதை கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம். ஓகேங்களா, நடிகர் அஜித், த்ரிஷா, டைரக்டர் வெங்கட் பிரபு. நீங்க மகாத்த விழுக்கிறீங்க. ஓகே ஓகே சார், இதுல இருந்தே தெரியும் நீங்க அஜித் ஃபேனா சார். ஆமா ஆமா சார், தீவிர ஃபேன். ஓகே ஓகே, நீங்க அந்த படத்தை டக்குன்னு கண்டுபிடிக்கும் போதே தெரியுது நீங்க ஒரு தீவிரமான அஜித் ஃபேன் தான் சொல்லிட்டு. சூப்பர் சார், நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கேம் விளையாடலாமா? ஓகே ட்ரை பண்ண. என்னன்னா சார், பீச்சை பத்தி நான் ஒரு நாலு கேள்வி கேட்பேன், திஸ் ஆர் தட் மெத்தட்ல, நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், யோசிக்க கூடாது. ஓகே ஓகே சார, ஓகே சார், கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், யுவர் கேம் ஸ்டார்ட் நவ். பீச்சில் சுண்டலா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் தான் சார். பீச்சில் நடந்து போகிறதா இல்லை பீச்சில் உட்காந்துருக்கிறதா? உட்காந்து இது பெஸ்ட் சார். ராக் பீச்சா மரினாவா? யோசிச்சிட்டீங்க யோசிச்சிட்டீங்க. ஓகே ராக் பீச். ஓகே சார், பீச்சில் சிங்கிளாக வர்றதா ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா? ஃப்ரெண்ட்ஸோட வர்றது. கேட்கும்போது ஃபர்ஸ்ட் தனியாக தான் வருவேன் சொல்றீங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வருதுன்னு
1: வரும்போது பீச் நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சார்.
0: தனியாக வரும்போது நம்ம ஃபீலிங்ஸில் வந்து அட்டாச் ஆகி உட்காந்து வருவோம். ஓகே ஓகே ஓகே சார், ஃபைனல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், யோசிக்க கூடாது டக்குன்னு பதில் சொல்லிடணும். ஓகேங்களா, பைக் டிரைவா கார் டிரைவா? கார் தான் சார். ஓகே ஓகே சார், அப்போ இப்போ நீங்க இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்க கார்ல பீச் ஓரமா ஒரு டிரைவ் போறீங்க, இந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அதுவும் ராக் பீச்ல
1: சூப்பரா இருக்கும் சார், ஆனா யாரும் இடிக்காம போனா நல்லதா இருக்கும்.
0: ஓகே ஓகே, இதுல இருந்து போக்குவரத்து அவேர்னஸும் கொடுத்துட்டாரு, அப்படியே அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ, உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக வந்து பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். ம், தேங்க்யூ சார், நீங்க தொடர்ந்து பீச்சை வைப் பண்ணி போய் ரசிக்கலாம். நேரில் இந்த மாதிரி பல பேர் தான் நம்மளோட ராக் பீச் நிறைய ஒழிச்சு வச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய கேம்ஸ் விளையாட போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: அலையுட விளையாட நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்காரு நம்மளோட ஆர்ஜே மேக்ஸ். தொடர்ந்து யார்கிட்ட பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட தான். ராக் பீச்ல தான் இன்னைக்கு நாம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஃபன் கேம்ஸ் கூட அந்த மாதிரி நம்மளோட ராக் பீச்சை பத்தி நம்ம கூட பகிர்ந்துட்டு கேம்ஸ் விளையாட போற அடுத்த காலர் அடுத்த நேயர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: சரி, சுகுந்தன்.
3: சுகுந்தன், எங்க இருந்து வரீங்க?
4: நான் லாஸ்ட் பெட்ல இருந்து வரேன்.
3: மறுபடியும் ஒரு லாஸ்ட் பெட்ல இருந்தா? ஓகே சார, லாஸ்ட் பெட்ல இருந்து உங்களுக்கு ஆரோக்கிய பீச் ரொம்ப பக்கம் இல்லையா? நீங்க எப்படி ராக் பீச்சுக்கு வரீங்க?
4: அமைதியா வேடிக்கை பாக்குறது மட்டுமே வருது.
3: அதே மாதிரி உடனே ஆரோவில் பீச்.
4: ஆமா,
3: ஒரு குத்தமைப்பு
4: தான் உண்மையாதானா? இல்ல, அது வந்து சனிக்கிழமை
3: கட்டது
4: அந்த இடத்துல உட்காந்து ஏன்னா அங்க பிளேஸ் கிடைக்கும்ன்றதுக்காக இல்ல, நல்லா இருக்கும். நம்ம இதே அதே பாக்கலாம், அங்க சின்ன பசங்க விளையாடுவாங்க, அதெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து நல்லா இருக்கும். நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்மளே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: சார், நல்லா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. நீங்க ஃபிட்னஸ்க்காக ராக் பீச் செலக்ட் பண்ணீங்க, ஏன்னா நல்லா பிசிக் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு போது ராக் பீச் உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா?
4: ஆல்ரெடி நான் ரெண்டு வாக் போயிட்டு தான் உட்காந்துருக்கீங்க.
3: ஓகே ஓகே ஓகே சார், அப்போ வாக்கிங் போற பிளேஸாவே நீங்க ராக் பீச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இல்ல இல்ல, எப்பவுமே மார்னிங்

0: எப்பவுமே நீங்க மார்னிங் போக முடியல, நீங்க புரொடக்ஷன் தான் வீட்டுல கொஞ்சம் நிறைய வேலையா இருந்து, அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படியே இருப்போம்னா இன்னைக்கு சரி போகலையேனால நானும் அப்படியே நார்மலா எடுத்துட்டு போட்டு நான் போயிட்டு ரெண்டு வாக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனா மார்னிங் வந்து எடுத்துட்டு வருவேன், மார்னிங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே சார். ஓ ராக் பீச்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப ஹிடன் பா, இந்த ஸ்பாட்டை நீங்க வரவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணா அது எந்த ஸ்பாட்? இது போல கரெக்டா தெரியல, ஆனா வந்து மேபி நிறைய பேரு யூடியூப் பார்த்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் அடிச்சுக்கூடாதுல, எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இது இருக்கு, அது குகா இருக்கு கேள்விப்பட்டீங்க, ஆனா அது ஏதோ ஓப்பன்ல இல்லைன்னு சொல்லுவாங்க, அதனால அதை பத்தி எனக்கு தெரியல. ஓகே ஓகே சார். நீங்க வந்து காந்தி ஸ்டாச்சுக்கு எதிரில் இருக்கிற நேரு ஸ்டாச்சு பாத்துருக்கீங்களா? ஆ பாத்துருக்கேன். அது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? இல்ல நிறைய பேர் அதை கேட்கும் போது அது தெரியலன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம காந்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்ல நேரு ஸ்டாச்சு இருக்கும், அந்த நேரு ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு பாத்துருக்கீங்களா? ஒரு அழகா ஒரு தூண் மாதிரி இருக்கு, தூணுக்கு மேல தண்ணி எல்லாம் போட்டு, அதுவும் தெரியுது மேல தெரியுதா உங்களுக்கு அந்த ஃபவுண்டன் சொல்றீங்களா? ஆ கரெக்டா நீங்க சொல்றது, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஆமா நான் அதான் எனக்கு தெரியும், நான் ரெகுலரா வரேன்னு தெரியும், பட் நிறைய பேர் தெரியாம இருப்பான். ஓகே ஓகே. ஒரு ஹிடன் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, நீங்க சொல்ற போதுதான் எனக்கு கரெக்டா ஒன்று வருது ஞாபகம் வருது. என்னன்னா இப்ப நம்ம பிரிட்ஜ் எழுந்திருக்கு தெரியும் சார், பிரிட்ஜுக்கு இருக்கு மேலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அங்க போவாங்க, எல்லாரும் இருக்கும். பட் இப்போ வந்து அது போகாது, அதை எல்லாரும் மறந்துட்டாங்களோன்னு தோணுது. பிரிட்ஜே ஒரு ஹிடன் தான் சொல்றீங்களா? ஆமா, இப்ப பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அது உடஞ்சப்பதான் எல்லாரும் ஃபீல் பண்ணி ஸ்டோரி போடுறது, எல்லாருமே இந்த மாதிரி இருந்தாங்க. பட் அது பிரிட்ஜை மறந்துட்டாங்களோ சார், அதுவுமே ஒரு மாடித்தறி முக்கியமான அடையாளம் மாதிரி தான் இருந்தது. பட் அதை மறந்தது என்னமோ இப்ப எனக்கு சில டைம் யோசிக்கும் போது அதை மறந்துட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு தான் தோணுது. ஓகே ஓகே ஓகே சார். இப்போ பாண்டிச்சேரி ராக் பீச்சை பத்தி உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் கேட்கறேன். ஒரு நாலு க்வெஸ்சன் நான் கட கடன் கேட்பேன், நீங்க டச் டச்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும், யோசிக்க கூடாது.
1: நீங்களும் கேமா? சரி ஓகே
0: ஓகே ஓகே சார். அப்ப ஏற்கனவே யாருக்குமே கேம் விளையாடி இருக்கீங்க?
1: ஆமா ஆமா, இன்ஜென்சர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வீடியோ சொன்னாங்க, நான் அப்ப அவங்க கூட பிளே பண்ணேன்.
0: ஓகே ஓகே சார். அப்போ இன்ஃபுளுன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் வச்சுங்களேன். ஏய் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், பரவாயில்ல பாண்டிச்சேரி நல்லா டெவலப் ஆயிடுச்சு, எல்லா இடத்துல இருந்து வராங்க. சரி இப்போ நார்மலாக இப்போ வேற வேற ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னா பரவாயில்ல, வேற வேற கண்ட்ரில இருந்து வராங்க இப்போ, அது நமக்கு பெருமை தானே நம்ம பாண்டிச்சேரிக்கு வர்றது. ஸோ அப்போ நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். அதெல்லாம் இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம டிராஃபிக் ஆகுது அதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம பாண்டிச்சேரி போகுது சாப்பிட்டு அதை வச்சு நம்ம தான் பெருமைப்படணும், அது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார். இப்போ ராக் பீச்சுக்கு வந்தா ராக் பீச்சை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா, இல்ல பக்கத்துல இருக்கிற அந்த போட்டோ ஸ்பாட் ஏரியா, ஒயிட் டவுன்ஸ், அதுக்கு மாதிரி மார்க்கெட், இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா?
1: நார்மல் சொல்லலாம், வாக் அதிகமா பார்த்தா இங்கதான் போவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது எப்ப அந்த இது இருக்குல்ல ஃபுட் சிட்டி அந்த சைட் எல்லாம் போயிட்டு வருவேன். அதே மாதிரி அந்த இன்னொன்று இருக்கும் உள்ள, அது பேர் எனக்கு கரெக்டா தெரியல, நம்ம இது இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள அங்குமே இதெல்லாம் இருக்கும், அங்க சில சின்ன சின்ன அந்த சந்தில செஞ்சு இதெல்லாம் பொருள் எல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால சில பேர் பாக்குறது இல்ல, சில பேர் பாக்குறாங்க, நல்லா இருக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே சார். இப்போ நம்ம அந்த ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, நம்ம அந்த கேமுக்கு போயிடலாமா?
1: ஓகே போயிடலாம்.
0: ஓகே சார், ரெடியா? ரெடி, கேம் ஸ்டார்ட் நவ். ராக் பீச் வந்தீங்கன்னா சுண்டல் சாப்பிடுவீங்களா, ஐஸ்கிரீம் வாங்குவீங்களா?
1: சுண்டல் சாப்பிடுவோம்.
0: சுண்டல்னா அவ்வளோ பிடிக்குமா?
1: அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் இதுவா உடம்ப நான் வந்து வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் இதை சரி சுண்டல் இந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு இருக்கேன். இல்லை நார்மல் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இப்போ வந்து சுண்டல் தான்.
0: ஓகே ஓகே ஓகே சார். ராக் பீச்சில் வாக்கிங்கா இல்ல ராக் பீச்சில் பீச்சை ரசிக்கிறது?
1: வாக்கிங் தான்.
0: ஓகே சார். ராக் பீச்சுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணுவேன் இல்லை தனிமையாக கஞ்சி கடலை ரசிப்பேன்?
1: தனிமையாக வந்து கடலை ரசிப்பேன்.
0: ஓகே சார். ராக் பீச்சா இல்லை மரினா பீச்சா? ராக் தான். ஓகே சார். அல்டிமேட்டா ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னா, ராக் பீச்சை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லு?
1: ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஒரு ஒரே வார்த்தை கரெக்டா மீன் பீஸ்ஃபுல்லா இடம் வேற, அது எப்படி சொல்றது எனக்கு கரெக்டா தெரியல, ஜெம்னு சொல்லலாம்.
0: ஓகே, இவ்வளவு கரெக்டான ஜெம். ஓகே, இவ்வளவு கரெக்டான வேர்டை வாயில வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன சொல்றது தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறதுலாம்
1: ஒரு நல்ல வேர்ட் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு சின்ன ஒரு இது இல்லையா, நல்ல சூப்பரான ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு நம்ம அதை வந்து டப்புலாம் ஈஸியா சொல்லிட முடியாது, அதனாலதான்.
0: ஓகே ஓகே சார். சரி ஓகே, இன்னொரு கேம் விளையாடலாம். இந்த கேம் என்னன்னா, நான் படத்துல நடிச்சவங்களோட பேர் சொல்லுவேன், அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே
0: ஓகே சார். இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய படம் என்னன்னா, அதுல நடிச்சவங்க யார் யாருன்னா, நடிகர் தனுஷ், நடிகை தமன்னா, நகைச்சுவை நடிகர் விவேக், இப்போ மூணு பேரும் சேர்ந்து நடித்த படம்.
1: படிக்காதவன்.
0: ஓகே சார். சரி ஓகே, கொஞ்சம் ரீசன்ட் படமா சொன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் சொல்றேன், 10-15 இயர்ஸ் பின்னாடி போய்.
1: படம் பேர் மறந்துட்டேன், ஏதோ நான் டக்குனு அந்த ஸ்டடி கிடின்னு ஏதோ குழவி அவன் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு.
0: ஓகே ஓகே ஓகே,
1: படத்தை சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரோட அந்த சீனுங்க.

0: விவேக் சாரோட காமெடி கேட்க நம்ம மறுபடியும் மறுபடியும் பாக்கலாம். தனுஷ் சார் சூப்பரா பண்ணிருப்பாரு, அவர் மேல இந்த காமெடி எல்லாம் உள்ள கலந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதிகமா மூவி எல்லாம் பாப்பீங்க? அதிகம் பாவம்னா சில ஹைப்பான மூவிஸ் தான் நான் பார்ப்பேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபேவரட்னே சொல்லலாம்.
1: ஏன்னா வந்து விவேக் சார் வந்து ரொம்ப சோசியல் ரெஸ்பான்சிபிள் காமெடி எல்லாம் பண்ணுவார்.
0: ஆமா ஆமா, நல்லா இருக்கும் அவர் பண்றது. அப்பப்ப நோஸ் கெட்லாம் வாங்குவாரு, அது நல்லா இருக்கும். அவரு வந்து டப்புனு கெட்டுன்னு அப்புறம் பண்ணலாம், நல்லா நடக்கும்.
1: ஓகே சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல பீச்சை ரசிக்கிற இந்த நேரத்துல நான் கேட்டதுக்காக வந்து எங்க நேர்களுக்காக ராக் பீச் பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு மிக்க நன்றி.
0: ஓகே தேங்க்யூ.
1: நேர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். ராக் பீச்சை பத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: ஹாலிவுட் விளையாட்டு நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், குலி பகாவலி திரைப்படத்திலிருந்து.

0: விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: 6:01 ஆயாச்சு. சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஆர்ஜே மேக்ஸ் அங்க இருக்கிறவங்க அப்படி பிஸியான ஷெடியூலையும் பிடிச்சு வச்சு ஆஹா பயங்கரமான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. சோ தொடர்ந்து பேசலாம் வாங்க.
3: தேங்க்யூ ஆர்ஜே லாவண்யா. அலையோடு விளையாடோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி தான் நாம வந்துட்டோம். ராக் பீச்சை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நிறைவு பகுதியில நம்ம கூட ஒரு நேயர் வந்து ராக் பீச்சை பத்தி பேச வந்திருக்காரு. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சதீஷ் சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: முருங்கப்பாக்கம்.
3: முருங்கப்பாக்கம், முருங்கப்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு அரியாம்பம் பீச் வந்து பக்கம் தான் இல்லையா? நீங்க ஏன் ராக் பீச்ச பத்தீங்க?
4: அரியாம்பம் பீச்னா நல்லா இருக்கும்.
3: ஓகே சார், ராக் பீச்சுக்கு வந்தா இந்த இடத்த நான் மிஸ் பண்ண மாட்டேன்னா
4: எது? ராக் பீச்சே காந்தி சார்.
3: வேற என்ன ராக் பீச்சில் வந்து ஹிடன் பிளேஸ் இதை வந்து இப்போ மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா இல்லை யாராவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா?
4: ராக் பீச்சில் ஹிடன் பிளேஸ் சொல்கிறதுக்கு இல்லை. யூஸ்வலாக வந்து எல்லாம் வந்து ராக் பீச்சில் ஃப்ரண்ட் ஆஃப் பிளேஸில் பார்க்கிங் போட்டு ஒரு வாக் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அதை விட்டு நம்ம இந்த சைட் ஸ்ட்ரீட்ஸு அந்த ஃபுட்ஸு அந்த இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் போனீங்கன்னா ஒன்றும் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாமே இருக்கும். அது பெருசாக லோக்கல்ஸ்லாம் தெரியும், வெளியேந்து வரவங்களுக்கு அதெல்லாம் அவங்க தெரியாத அந்த போயிருக்க மாட்டாங்க. அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஒன்றும் நல்லாவே இருக்கும்.
3: ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க மக்களே. வெளியூர்ல இருந்து நம்ம ராக் பீச் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் போட்டு இருக்க கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும். வந்தீங்கன்னா அதெல்லாம் போய் கண்டிப்பா பாருங்க. ஓகே சார், நீங்க எத்தனை வருஷம் பீச் வரீங்க? ஓகே சார், 15-20 இயர்ஸா வரீங்கன்னா ராக் பீச் முன்னாடி இருந்ததை விட இப்ப எந்த அளவுக்கு சூப்பரா டெவலப் ஆயிருக்கு?
4: மேஷிவா ஒரு டெவலப், நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. சொல்ல போனா முன்னாடி இருந்தா ராக் பீச் இப்ப கிடையாது. ஃபுல்லாகவே இது ராக் பீச் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பாண்டிச்சேரி ஒன் ஆஃப் த யூனிக் பாயிண்டாக எல்லாமே மாற்றிட்டாங்க. அங்கே எல்லாமே இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் டெவலப்மெண்ட்டு, அதுமாரினா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து இது பண்ணுறது போகிறது, நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க போயிட்டாங்க. அந்த இது நடந்துச்சு. அதுமாரி வந்து இன்னொரு நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பீச்சில் நம்ம வந்து பைக்கு மார்னிங்கில் வந்து நம்ம இது ட்ராவல் பண்ணிட்டு பைக் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டே போகலாம். அது ஒரு நல்ல இது ஃபீலாக இருக்கும். ஃபீலாக இருக்கும்
3: பைக் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு பீச்சில் பைக் ஓட்டது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
4: சூப்பராக இருக்கும். அந்த இது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
3: இப்போ வந்து அது உள்ள விடுறதில்ல
4: ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டு இது பண்ணால் இவன் தான் இப்போ வந்து இன்னும் டிராஃபிக் அதிகமாகும் சொல்லிட்டு பக்கத்து ரோடு எல்லாமே பிளாக் பண்ணி ஒன் வேஸாக மாற்றுறது போகிறது. அது வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து ரஷ் அதிகமாக அது உங்களுக்கு. ஆனால் டூரிசம் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ராக் பீச் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல பீச் எல்லாமே சொல்லிடும், பெட்டரான பீச் சொல்லலாம்.
3: ஓகே ஓகே சார், பீச்சை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. சரி ஓகே சார், நாம ஒரு கேம் விளையாடலாம். ஓகே, அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த படம் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். படத்தில் நான் சொல்லுவேன், அது எந்த படம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே சார், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய படம் எது? அதில் படத்தை நடிச்சவங்களோட பேர் என்னன்னா விஜய், காஜல் அகர்வால், நித்யா மேனன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடித்த படம். ஓகே, இப்போ இந்த படத்துல வந்து விஜய் வந்து அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க அப்படி சார் என்ன சார் அப்பா பையன் தான் சொன்ன, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிங்க. நமக்காக நிலையத்தில இருந்து வேற லெவல தொழில்நுட்ப உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்த ஆர்ஜே லாவண்யாக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு மீண்டும் ஒரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அலையோடு விளையாடு
2: நேர்கள் வந்து நம்மளோட எஃப்எம் ரெயின்போல பேசி அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு

0: நிகழ்ச்சியை இன்று கொண்டு வந்தாச்சு. சோ லாஸ்ட் சாங் உங்களுக்காக வருது, கேட்டு ரசிங்க, ரெக் திரைப்படத்துல இருந்து.
1: விரு விரு விரு விரு கிர் கிர் கிர் கிர்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது.

0: ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகள் ஈரான் அணிகளை வீழ்த்தி தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. ஈரானுக்கு எதிராக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஈரான் அணியை எதிர்த்து சிறப்பாக ஆடி தனது சாம்பியன் பட்டத்தை இந்திய பெண்கள் அணி தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2022 மாஸ்கோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி கபடி விளையாட்டில் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய கபடி அணிகளின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடின உழைப்பால் கிடைத்த இந்த வெற்றி துணிச்சல், நிதானம் மற்றும் தளராத உறுதி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற திலோத்தமா சென், விதர்சா வினோத் மற்றும் ஆஷி சவுக்ஷி மற்றும் ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலம் பதக்கம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விளையாட்டு வீரர்களின் இந்த சிறப்பான செயல்பாடுகள் நாட்டிற்கு அளவற்ற பெருமையை கொண்டு வந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தடகளப் போட்டிகளில் சமான் பர்வால் ஆண்கள் மராத்தான் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த பிரிவில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தடகளம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 4 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வணிகம் செய்வதில் எளிமை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: கடந்த 2014 ஆண்டு வரை எளிமையான முறையில் வணிகம் செய்யும் நாடுகளின் வரிசையில் உலகின் 142வது நாடாக இந்தியா இருந்தது. இது நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை விடவும் பின்தங்கிய நிலையாகும். ஒரு நிறுவனத்தை பதிவு செய்ய சுமார் 1 மாத காலம் பிடித்தது. வணிக பொருட்களுடன் 3 மாநிலங்களை கடக்கும் ஒரு லாரி 3 விதமான வரிகளை செலுத்தி ஒவ்வொரு எல்லையிலும் காத்திருக்கும் கால அவகாசமும் அதிகம். 60 ஆண்டுகளாக குவிந்து கிடந்த இந்த ஒழுங்குமுறை சுமை ஒழுங்குமுறை கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்த பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள், புதிய விரைவு சாலைகள் மற்றும் மேம்பட்ட சாலைகள் போன்ற வசதிகள் கொண்டுவரப்பட்டதுடன் காகித பணிகளுக்கு பதிலாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டதால் போக்குவரத்துக்கான நேரம் குறைக்கப்பட்டதுடன் வணிகம் செய்வதும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் மற்றும் ஜன் விஸ்வாஸ் சட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டு நிறுவன சட்டம் எளிமையாக்கப்பட்டதுடன் தொழில் முனைவோருக்கு ஒரு உத்வேகத்தையும் அளித்தது. இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் 2020ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 63வது இடத்திற்கு முன்னேறி இது எந்த ஒரு பெரிய பொருளாதார நாட்டையும் விட இந்தியா பதிவு செய்த மிகப்பெரிய முன்னேற்றங்களில் ஒன்றாகும். இந்தியா தற்போது தேவையற்ற கட்டுப்பாடுகளை தகர்த்து தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் வணிகங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கிறது என்றால் அது மிகையில்லை.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக சர்வதேச அமைதி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு குறித்த கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் அதேவேளையில் அதன் பாதுகாப்பு அபாயங்களை குறைப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் கடல் சட்டங்கள் விதிமுறைகளின்படி நியாயமான முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இவ்வாறு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது. வார இறுதி நாட்கள் விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வழக்கம்போல் இயங்கும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, யுபிஐ, ஏடிஎம் மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்கலாம் என்றும் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தை கைவிடுமாறு வங்கி சங்கங்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து சாராயம், கள் மற்றும் மதுபானங்களுடன் இணைந்த பார்கள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால்துறை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மற்றும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேவை விழா பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வந்தே மாதரம் தேசிய பாடலின் நாட்டிய வடிவ டிஜிட்டல் ஒளிப்பேழையை வெளியிட்டார். மேலும் சேவை விழா 2025ஐ ஒட்டி நடத்தப்பட்ட மாநில அளவிலான ஓவிய போட்டியில் பரிசு பெற்ற ஓவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மண்டல இயக்குநர் திரு சுமித் தே ஆகியோர் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 6:21:17. நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்க இது உங்க ஃபேவரட்டான லைவ் ஷோ தான் மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, போன் ஆயிடுங்க, டயல் பண்ணுங்க 0413-22-71-760, மற்றொரு 9227-1770. டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மன சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேளுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல முதலாவது யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார். வீரமணி சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: புதுச்சேரியின்
1: எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை மற்றும் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான லைவ் ஷோ தான் போயிட்டு இருக்கு. இதை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்க இருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ மன விரும்புதே நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் பாரிஜாதம் மேடம் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: கூறுவது யார் எங்கிருந்து?
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமிர்தராஜா. எப்படிமா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா, நலமா இருக்கேன்.
0: ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஃபேவரட்டா எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு தெனாலி படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், ஆலங்கட்டின்ற ஒரு பாடல் மேமா.
0: ஆஹா, அடிக்கிற இல்ல குளிர்ந்து வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆலங்கட்டி மழை. சூப்பர் சாங் சார். ஓகே, கொடுத்துடலாம் சார். ஆக்சுவலா இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம டெய்லி ஜப்பான்ல நடக்கிற லைவ் அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த அப்டேட் டெல்லியில இருந்து அஞ்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். சரிங்களா, தொடர்ந்து கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. இது மனம் விரும்புதே நேர்கள், தொடர்ந்து கேளுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு

போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் கேட்டோம். சோ சூப்பரா அப்படியே மெய் மறந்து அந்த அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். கபடியில மென்ஸும் சரி விமன் ரெண்டு கோல்டு வாங்கிட்டோம், அப்புறம் சில்வர் கூட வாங்கியிருக்கோம். மாரத்தான்ல ஜோஷ்னா சின்னப்பா ஸ்குவாஷ்ல பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அத்லெட்ல மெடல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பிராச்சி சௌத்ரி, பாருல் சௌத்ரி, அப்புறம் அடுத்ததா பூஜா விளையாட இருக்காங்க. சோ அத்லெட்டிக்ஸ்ல இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே மெய் மறந்து அந்த அப்டேட்ல நாம பாட்டை மறக்கல. நம்ம போன நேர் கேட்ட அந்த பாட உங்களுக்காக தெனாலி படத்துல இருந்து ஆலங்கட்டி மழை வந்துகிட்டே இருக்கு. சோ கேட்டுட்டு இருங்க. இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. அப்புறம் நேயர்களுக்காக ஒரு சின்ன அறிவிப்பு, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:52:59. நேயர்களின் கவனத்திற்கு, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
6: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
7: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
6: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்களுக்கு பிடிச்சமான சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்கணுமா, டயல் பண்ணுங்க 0413-22-71-760, மற்றொரு எண் 22-71-770. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களின் கவனத்திற்கோ சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சோ நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முன்னிட வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறது?
1: கலையரசு, நல்லா பாடலாம்.
0: கலையரசு சார், எந்த படம், என்ன பாடல்?
1: மலையும் மலை சேரும் மனம் மனம் சாரும் காடகத்திலிருந்து கம்பீரமாய் வரும் ஒரு சின்ன தேவதைக்காக ஒரு பாடல். இது வந்து கேட்காத ஒரு ஒரு பாடல் நமக்கான இனிய தேடல். நன்றி.
0: ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகவுள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை இரவு 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். கேரளத்தின் எதிர்காலத்திற்கு நீல பொருளாதாரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்றும் கூட்டுறவுத்துறை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். கேரளத்தின் குண்டாராவில் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் கீழ் பல்வேறு

பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வார இறுதி நாட்கள் விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வழக்கம்போல் இயங்கும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்வச்சதா பக்வாடா தூய்மை இயக்கம் சார்பில் காரைக்காலில் கடற்கரை தூய்மை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கோட்டுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கிழிஞ்சல்மேடு கடற்கரை பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆந்திரப்பிரதேசத்தை ஒரு விமான போக்குவரத்து மையமாக மேம்படுத்த மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் விமான போக்குவரத்து மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக கர்னூல் உருவாக்கப்படும் என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மாநிலத்தின் முதல் விமான பயிற்சி நிறுவனமான ஓரியண்ட் பிளைட்ஸ் ஏவியேஷன் அகாடமியை இன்று கர்னூல் விமான நிலையத்தில் திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 3 ஒருநாள் போட்டிகளும் 5 20 ஓவர் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: என்றும் நீங்கள்
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்க இது உங்கள் ஃபேவரட்டான நிகழ்ச்சி லைவ் மனம் விரும்புதே. அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
8: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
7: கங்காதரன் சார் வணக்கம். எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: எனக்கு ஐயா என்ற திரைப்படத்துல இருந்து தாமரபரணி ராணி என்ற ஒரு
7: இனிமையான. ஓகே சார், ஸ்ரேயா கோஷல் மேம் பாடின வாய்ஸ்ல உங்களுக்கு சூப்பரா அந்த பாடல் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
8: நன்றி மேம்.
7: நன்றி.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா யார் எங்க என்ன பாடல் கேக்குறாங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க. தென்றலை எண்ணெய் தொடு பாடல் வந்து கண்மணி நீ வர காத்திருக்கிறேன்.
2: ஓகே சார், கே ஜே யேசுதாஸ் குரலில் நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக இதோ கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: நன்றி மேடம்.
2: நன்றி. நேயர்களே, சைபோலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, சைபோலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இன்னும் சிறிது நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத்

0: நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 25 ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
1: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆம் ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் சர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை IIT பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு

வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் உங்க ஃபேவரட்டான வனம் விரும்புதே ஷோ ஷோல அடுத்ததா யாரு எங்க என்ன பாடல் கேக்குறாங்க? வணக்கம்.
4: முன்னேறு. வணக்கம்.
3: வணக்கம்.

0: எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே அபுசாலம் சார், இந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: படம் சிகரம் வண்ணம் கொண்ட வெண்ணிலை இந்த பாடல் கேட்கறது காரணம் மேடம், பாடினில சிகரம் எஸ்பிபி ஐயாவுக்கு நேற்று 6வது ஆண்டு நினைவு நாள் மேடம்.
1: ஓகே
0: அவர் 40,000 பாடலுக்கு மேல பாடுகிறார் மேடம், பல மொழிகள்ல, அதனால இந்த பாடல் கேட்கறேன். அவரு இந்த படத்துல இசையமைத்த பாடல் மேடம்.
1: ஓகே அவரே பாடி இசையமைச்ச அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: மிக்க நன்றி.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். உங்களுக்கு எனக்கு மாற்றி வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
2: நான் பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: குப்பத்து ராஜாவில வந்து எங்க ஏரியான்னு பாட்டு வருங்க, அதை போடுங்க.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: நன்றி. நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி. நேரத்தில் என்ன வந்து அடிச்சுட்டு எனக்கு ஒரு நேரம் வரும் அப்ப ஒண்ணு செஞ்சு

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
3: சவளத்துல இருந்து மதியழகன் பேசுறேன்
2: மேடம். ஓகே, மதியழகன் சார்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு சேரன் பண்ணத்திலும் சேரன் பாண்டியன் படத்துல இருந்து காதல் கடிதம் சாங் வேணும்.
2: ஓகே சார், ஸ்வர்ணலதா குரல், மனோ ஸ்வர்ணலதா பாடி அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம். எனக்கு மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
2: நலமா இருக்கோம் சார். சந்திரசேகர் சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து மொழி, இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து செவ்வானம் சேலை கட்டி வந்தது வீதியிலே. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒளிபரப்புறீங்களா மேம்?
2: கண்டிப்பா சார், சூப்பரான சாங். உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
4: நன்றி. பை பை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
4: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியின் நிறைவாக யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?

0: கிரிபாளையத்துல இருந்து நடராஜன்.
1: நடராஜன் சார், எந்த படம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: தேக்கு சிமையில படத்துல இருந்து வண்டி மாடு ஏற்றி வச்சு முன்னே போகுது.
1: ஓகே சார், ஜானகி அம்மா குரல்ல ஒலிக்க வரும் அந்த பாடல் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: நன்றி
1: நன்றி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவே ஆர்வமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. முயற்சி பண்ண மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் பாரி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகவுள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை இரவு 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். கேரளத்தின் எதிர்காலத்திற்கு நீல பொருளாதாரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்றும் கூட்டுறவுத்துறை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். கேரளத்தின் குண்டாராவில் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் கீழ் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குழந்தைகளிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை ஒரு பொது சுகாதார பிரச்சினையாக மட்டுமல்லாமல் குழந்தை பாதுகாப்பு பிரச்சினையாகவும் பார்க்க வேண்டும் என்று இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் குழந்தை பருவத்தை மீட்டெடுத்தல், போதைப் பொருள் பயன்பாட்டை தடுத்தல் மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளை மீண்டும் சமூகத்தில் இணைத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசுகையில் கூறினார். சர்வதேச கடற்கரை தூய்மை தின பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பங்கேற்பை வலியுறுத்தும் வகையிலும் புதுச்சேரி என்ஐடி என்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் கடற்கரை தூய்மை விழிப்புணர்வு முகாம் மண்டபத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இதில் 120 மாணவர்கள் கலந்து கொண்டு கடற்கரை பகுதியில் கிடந்த கழிவு

களை சேகரித்து தரம் பிரித்தும் கடற்கரை சூழலை பாதுகாப்பது குறித்தும் நெகிழி பயன்பாட்டை குறைப்பது மற்றும் முறையாக கழிவுகளை கையாள்வது குறித்தும் அப்பகுதி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகள் ஈரான் அணிகளை வீழ்த்தி தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 3 ஒருநாள் போட்டிகளும் 5 ஓவர் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 9:30 கேட்கலாம் சங்கீத வானிலை.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரி மேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூரு, அரியூரு, பங்கூரு
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 9:16, நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக புதிய பறவை படத்திலிருந்து ஆஹா மெல்ல நட மெல்ல நட என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது, கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்க வரும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

அழகான அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் இன்னிசை பாடல் ஏ.எம். ராஜா மற்றும் எஸ். ஜானகி குரலில் ஒலிக்க வருகிறது. தேன் நிலவு படத்திலிருந்து ஓஹோ எந்தன் பேபி என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் என் கடமை படத்திலிருந்து ஹலோ மிஸ் என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 9:28, 42 நொடிகள். நேயர்களே, சைபோலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மேலும் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது பலே பாண்டியா படத்திற்காக.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நேர்களே, உங்களின் கனிவான கவனத்திற்கு மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானிலை நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. தேன் சிந்து தேவானம். அடுத்ததாக வரும் பாடல் பி சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது. தூக்கனாங் குருவி கூடு என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக வானம்பாடி படத்திலிருந்து.

இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 9:39. 22 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் 1000 என்று தொடங்கும் அந்த பாடல் குலமகள் ராதை படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் பி.சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது உங்களுக்காக.

நேயர்களே, சைபோலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக வரும் பாடல் வாழ்க்கை படகு படத்திலிருந்து உங்களுக்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 9:46 54 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் மெஸ்ஸி கிருஷ்ணன் பாடிய பாடல் திலகம் படத்திற்காக. பாய் BOY பாய் என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக.

சுள்ளலாக பாடல் இடம்பெற்றது. தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி ஆர் மகாலிங்கம் குரலில் ஒலிக்க வரும் பாடல் செந்தமிழ் தென்மொழியால் மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து உங்களுக்காக.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது. பட்டணம் போகலாமடி என தொடங்கும் அந்த பாடல் எங்க வீட்டு மகாலட்சுமி படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டது, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து இன்றைய அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow-வில் தேன் சிந்து தேவானம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் மாதவி படத்திற்காக

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. தடங்களுக்கு வருந்துகிறோம். தொடர்வது டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் உங்களுக்காக.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் எல்லாம் விரு

ஒலிதா, அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் பாடல் உங்களுக்காக தேன் சிந்துதை வனத்தில் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலிக்க வருகிறது.

பணமா பாசமா படத்திற்காக எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலித்த அந்த பாடல் கேட்டு அனைவரும் இனிமையான இந்த தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் இன்புற்று

பணமா பாசமா படத்திற்காக எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலித்த அந்த பாடல் கேட்டு அனைவரும் இனிமையான இந்த தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் இன்புற்றிருப்பீர்கள் நினைக்கிறோம். அடுத்ததா மற்றும் ஓர் பாடல், பணம் படைத்தவன் படத்திற்காக உங்களுக்கு

0: கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் பணம் படைத்தவன். இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜமுனா ராணி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் குமுதம் படத்திற்காக.
1: தொடாதே

0: குமுதம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் கே ஜமுனாராணி குரலில் ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வருகிறது. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: குழந்தையும்

நேரம் 10:44 நிமிடம் 5 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென் சிந்து தேவானம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்களே, மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி குரலில் ஒலிக்க வருகிறது.

கொண்டு

ஒழித்த அந்த பாடலிடம் பெற்ற படம் படித்தால் மட்டும் போதுமா? நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. இது தீன் சிந்து தேவானாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் இது சத்தியம் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உங்களுக்காக இதோ.

0: சத்தியம் இது சத்தியம்.
1: இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தென் சிந்து தேவானாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுசீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் எல் ராகவன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் ஏப்ரல் ஃபூல் என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக.

பனித்திரை படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து நிறைவாக வரும் பாடல், நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல், பாரதிதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடியது பஞ்சவர்ண கிளி படத்திற்காக.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மனதின் குரல் நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து 8 மணிக்கு அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். அலமாரியில் துணி மலை, அழியும் நம் பூமி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மெனஞ்சைட்டிஸ் எனும் மூளை காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்சன் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம்

0: டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஊட்டச்சத்துக்கான வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து முனைவர் ஆர் நீலாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 10 மணி வரையிலும் 10:20 மணி முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் 10:53 12 மணி 1 மணி மற்றும் இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சிறிது நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by VC Pramod. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the commission was held today where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the commission.
2: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr. Vivek Joshi, were present in today's Commission meeting. The Commission unanimously took a number of decisions in today's meeting, which are being shared through today's ECI press note.
1: The Election Commission today said that booth-level officers, BLOs, will visit the homes of individuals who have been issued notices during the ongoing Special Intensive Revision SIR to collect the required documents. The BLOs will subsequently upload the documents on the ECI Net platform. The Commission clarified that such persons will not be called for hearing by Electoral Registration Officer. Chief Justice of India, Justice Suryakant, today inaugurated the country's first Victim Rights Centre in Patna. The first of its kind Victim Rights Centre in the country is established on the premises of the Bihar State Legal Services Authority. Union Minister for Home Affairs and Cooperation Amit Shah inaugurated several development initiatives under the auspices of the National Cooperative Consumers Federation of India, NCCF, at Kundra near Kollam in Keralam today. These initiatives aim to ensure women's participation in the cooperative sector and strengthen women empowerment. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 138th episode. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, PMO, Information Broadcasting Ministry. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Finance Ministry has announced that all public sector banks and regional rural banks will remain open tomorrow for the convenience of the customers. The ministry said that the step has been taken in view of the proposed 3-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from the 28th to the 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th September.